பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: Listening to MOP Community Radio 107.8 MOP Vainava Magalir Kalloorila Ethaniyo Sadhanai Padaitha Pengal Irukkaanga Avangala Patti Therinjikkaradhukkagave
1: பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட்டு இரும்பு எல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
4: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முதல் பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மொளம் போட்டு நாங்க வச்சுப்போம். கட்டணனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான்
0: தொடர்ச்சி நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கூட்டிடுச்சு.
1: நான் தொடர்ச்சி விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், எடுத்துட்டு போறேன்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தி ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஆதிபதி நானும் அவங்க கல்ச்சர்னு பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி
1: 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு.
2: இன்றைக்கு திருக்குறளுடைய 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நீத்தார் என்று சொல்லும் போது துறந்தார், துறவிகளை பற்றி, முனிவர்களை பற்றி இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். இப்போ வள்ளுவர் வைத்திருக்கின்ற அந்த அதிகார முறைமையை பற்றி நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன். அது எப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து பொதுவான ஒரு கடவுளை பற்றி சொல்கின்றார். அங்கே கடவுளுக்கு பெயர்லாம் இல்லை, மதமெல்லாம் இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மனிதன் எப்பவுமே இயற்கையை வணங்கினான்னு பார்க்குறோம். இங்கே இயற்கையாக இருக்கக்கூடிய மழை, மழை நீர் எப்படி நமக்கு இன்றியமையாதது, அதை பற்றி சொன்னார். இப்போ 3வதாக மக்களை பற்றி, உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேச தொடங்க போகின்றார். அப்படி பேச தொடங்குவதற்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீத்தார் பெருமை என்று சொல்கின்றார். அப்போ இங்கே நீக்குதல் என்று சொன்னால் விட்டு ஒழிதல் என்று பார்க்கின்றோம். உன்னை விட்டு நம்மளை நீக்கி விடுவது, அதிலிருந்து விலகி விடுவது என்று பார்க்கின்றோம். அப்போ இங்கே சாதாரண சராசரி மனுஷனாக வாழாமல் உலக இன்பங்களிலிருந்து துறந்து தன்னை ஒரு மாறுபட்டவனாக, வித்தியாசமாக, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்கின்றார். அப்போ இன்றைக்கு வந்து நம்ம நிறைய சாமியார்கள், துறவிகளை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் அன்றைக்கே வள்ளுவர் சொல்கின்றார், அவர்கள் வந்து சரியானவர்களாக இருக்க வேண்டும். சரியான துறவிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்கின்றார். அப்படி சொல்ல வந்தபோது எப்பொழுதுமே வள்ளுவர் தான் சொல்ல வந்த கருத்தில் முதல்ல சொல்லும்போது இதை விட சிறந்தது வேறு இல்லை என்று சொல்வார் என்று நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த முதல் குறளில் வள்ளுவர் சொல்கின்றார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்று சொல்கின்றார். ஒழுக்கத்து அதாவது நல்ல ஒழுக்கத்தை, இங்கே ஒழுக்கம் என்று சொல்லும்போது இங்கே வந்து விட்டு கொடுப்பதே இல்லை, காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா ஒழுக்கங்களையும் சரிவர பின்பற்றக்கூடியவர்கள் தான் அவர்கள் தான் நீத்தார் என்கிற அந்த சொல்லுக்கு துறவி, அந்த துறவிங்கிற சொல்லிலேயே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. துரத்தல் என்று சொன்னா விட்டு விடுது. அப்ப எல்லாவற்றையும் விட்டவங்களை தான் தமிழை வந்து துறவி என்று சொன்னாங்க. அப்ப அந்த தமிழ் சொல்ல ரொம்ப அழகான சொல்லாக இருக்கு. அப்ப இங்க அவர் சொல்லுகின்றார், ஒழுக்கத்து அதாவது எல்லா ஒழுக்கங்களையும் ஒன்றை கூட விடாம, எதிலையும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாம, விட்டு கொடுக்காம, கொஞ்சம் கூட வழுவாம, தவறாம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நீத்தார் அந்த துறவிகள், அவர்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி தான் நல்ல நூல்கள் எல்லாம், சிறந்த நூல்கள் எல்லாம் பேசுகின்றன. பணுவல், பணுவல் என்று சொன்னால் நூல்கள், நல்ல நூல்கள், உயர்ந்த நூல்கள் எதை பற்றி பேசுகின்றன என்று சொன்னால் இப்படிப்பட்ட நீத்தார்களை பற்றி, இப்படிப்பட்ட நல்ல துறவிகளை பற்றி பேசுகின்றது. அப்போ இங்கே துறவி எதை துறைகிறார் என்று சொன்னால், தீய தீயான எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றார், கெட்டதையெல்லாம் விட்டுவிடுகின்றார், நல்லதை ஒன்றை கூட விடாமல், அந்த நல்ல ஒழுக்கத்தை ஒன்றை கூட கைவிடாமல் அதை மட்டும் சிறப்பாக பின்பற்றக்கூடியவர் தான் ஒரு துறவி, ஒரு நீத்தார். அவருடைய பெருமையை தான் நம்முடைய நூல்கள் எல்லாம் சிறப்பாக சொல்கின்றன என்று முதல் குறளில் அந்த நீத்தாருடைய சிறப்பை சொல்கின்றார். நன்றி. அடுத்த குறளை நாளை காண்போம்.
3: You're listening to MOP Community Radio 107.8.
4: Catty used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Catty's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-543210.
5: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாடம் வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வணக்கம் சகோதரி. எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக முன் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்கள் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம் சில விஷயங்களை, காதால் கேட்குறோம், வாயால் பேசுகிறோம், நுகர்றோம், ஸ்பரிசிக்கிறோம். பட் இந்த ஐம்புலன்களே நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்துக்கு, அதாவது வந்து பல தோல்விகளுக்கும் சரி, பல வேண்டாத சில விஷயங்களை நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணமாயிடுறது. ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறேன், அதுக்கான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு வந்து முதல் தடவை பார்க்குறோம், ஆனால் திரும்ப திரும்ப திரும்ப அந்த பார்க்கறதுலேயே நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம முனைய ஆரம்பிச்சிடுறோம், அதாவது அடிக்ட் ஆகிடுறோம். சின்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னா, குழந்தைங்க வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குறாங்க, டெலிவிஷன் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து முதல் தடவை பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் 3 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகிடுறாங்க. பெண்கள் கூட வந்து சீரியல் பார்க்குறாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறது இல்லாமல் பொழுதை போக்குறதுக்கான ஒரு சாதனமாக மாறி வாழ்க்கை நேரத்தை அதில் தொலைக்க தொடங்கிடுறோம். நமக்கு நல்லா தெரியுது இது வந்து இது பார்க்குறதுனால நமக்கு இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு, பட் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என் கண், என்னோட நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து என்னுடைய கண் என் கட்டுப்பாடில் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இல்லை நேர்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது?
1: நாம் இந்த உலகத்தோட தொடர்பு கூட நம்முடைய புலன்கள் மூலமாக தான். புலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக நாம் நினைக்கிறது 5 புலன்கள். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கண்கள், கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதுக்கப்புறமா
0: கேட்கறது காதல், அதுக்கப்புறமா வாய் பேசுறது, அதுக்கப்புறமா நுகர்வது, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறது, உணர்வது. ஸோ இப்படி 5 புலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது. 5 புலன்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த 5 புலன்கள் வந்து நமக்கு வந்து சாதகமாக பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாம் இந்த 5 புலன்களை சரியான வழியில் பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு எதிராகவும் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு எதிராக பயன்படுகிறது, நமக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அதை நாம் உதவி செய்யறதுன்னு சொல்லுவோம். இதே 5 புலன்கள் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எனக்கு துக்கம் வருது அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம்னா,
2: எனக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இன்றைக்கு நாம் வந்து புலன் அடக்கும் சக்தியை பற்றி நாம் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. புலன்களை நாம் அடக்கணும், புலன்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நாம் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய படிக்கிறோம். ஆனால் புலன்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து கொள்வது அப்படின்றது வந்து நமக்கு தெரிவது கிடையாது. கண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம், ஆனால் அதை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியறதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க, கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ஆனால் அது செய்ய முடியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ கண்கள் என்பது நம்முடையது, நான் கண்கள் மூலமாக தான் பல விஷயங்களை பார்க்குறேன் அப்படின்றப்போ, என்னுடைய கண்கள் அப்படின்றப்போ அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்வது என்பது கூட வந்து நிச்சயமாக ஒரு சுலபமான விஷயமாகத்தான் இருக்கணும். ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இப்போது பொதுவாகவே நம்முடைய புலன்கள், இந்த 5 புலன்கள் மூலமாக நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்களை நம் கிரகித்து கொள்கிறோம், நம்ம உள்வாங்கி கொள்கிறோம். ஸோ உள்வாங்கி கொள்வது அப்படின்னா அதை நாம் யூஸ் பண்ணி நாம் வந்து எண்ணங்களை உருவாக்குறோம். நாம் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக கிரகித்து கொள்கிறோம். அதை நம்ம உள்ளே வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நாம் எண்ணங்களை உருவாக்குகிறோம். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கைகள் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சீரியல் பார்க்குறோம். இப்போ சீரியல் நாம் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி நாம் பார்க்குறோம். ஒரு நாள் பார்க்கல அப்படின்னா கூட நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன், என்னுடைய மனதில் நான் பதித்து கொள்கிறேன். ஸோ என்னுடைய மனதில் நான் பதிச்சுக்கிட்டே வரும்போது அது என்னுடைய நம்பிக்கைகளாக இருக்கும். இப்போ நான் சீரியலில் பார்க்குற விஷயத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை மனைவி கணவனை சந்தேகப்படுவதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கலாம். ஸோ வெளியில் போகிற கணவன் என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் மனைவி வந்து செயல்படுவதாக இருக்கலாம். இப்போ நான் அந்த சீரியலை பார்க்கும்போது டெய்லி பார்க்குறேன், அப்போ என்னுடைய மனதில் ஒரு தாக்கம் என்பது ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை நான் உண்மைன்னு நினச்சிட்டு என்னுடைய வீட்டிலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நாம் வந்து பார்ப்பது அப்படின்றத வந்து மிகவும் ஒரு அதிகமான கவனத்தை நாம் கொடுக்கணும். இப்போ சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது அது வந்து ரெண்டாவது விஷயமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில சமயத்தில் நாம் வந்து வெளியில் வந்து பல விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஒரு விபத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்போது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை நம்ம பார்க்குறோம். ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், வந்துடுறோம். அது வந்து எனக்கு நைட்டு தூக்கத்தை வந்து வரவிடாமல் பண்ணும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் கண்களால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதில் பதிந்து விடுகிறது. இப்போ நான் வந்து கண்களை அடக்க வேண்டும் அப்படின்னு நாம் எப்படி சொல்கிறது, பார்க்கவே கூடாது அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும், கண்களை வந்து மூடிக்கொண்டு இருக்க முடியாது, பார்க்காமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நாம் பார்க்கணும், ஆனால் பார்ப்பதன் அடிப்படையில் என்னுடைய மனம் செயல்படக்கூடாது. ஸோ இதுதான் நாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது. இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ நாம் வந்து எதை பார்க்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது, எதை பார்த்தாலும் அது என்னுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதில் ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு சொல்லி கொடுக்க வேண்டும், இது வந்து சரி, இது சரியில்லை, இதை பார்த்தாலும் அதை எதற்காக பார்க்கிறோம், இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கணும். ஸோ பொழுதுபோக்காக பார்க்கிற விஷயங்கள் என்னுடைய நம்பிக்கையாக ஆகக்கூடாது. அதே மாதிரி வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நான் பார்க்குறேன், அது ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்முடைய மனதிற்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ வெளியில் சொல்லக்கூடிய இந்த

0: புலன்கள் கண்களாக இருந்தாலும் சரி, காதுகளாக இருந்தாலும் சரி, வாயாக இருந்தாலும் சரி, நுகர்வதாக இருந்தாலும் சரி, உணர்வதாக இருந்தாலும் சரி, இதற்கு எந்த சக்தியும் கிடையாது. இது வந்து ஜடப்பொருள் தான். ஸோ இந்த இந்த அங்கங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இந்த புலன்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த புலன்கள் மூலமாக எதற்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, எதன் மீது தாக்கம் ஏற்படுகிறதோ, அதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதை நாம் என்ன சொல்லலாம்னா, மனம். ஸோ மனதில் தான் வந்து ஒரு தாக்கம் என்பது ஏற்படுகிறது, மனதில் தான் ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஸோ நம்முடைய முதல் கவனம், என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தினால் பாதிப்பை, என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தால் பாதிக்கப்படுகிறது, எந்தெந்த விஷயத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறது அப்படின்றத வந்து நாம் கொஞ்சம் செக் பண்ணி நம்ம வச்சுக்கணும்.
1: ஸோ நம்ம மனசு வந்து நம்ம கையில் வச்சிட்டோம்னா, அது பார்வையாக இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டா?
0: ஆமாம், நிச்சயமா. ஆக்சுவலாக இப்போது அதை பார்க்கணும்னு நினைக்கிறதும் மனம்தான், பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறதும் மனம்தான். இப்போ நாம் பார்க்க வேண்டான்னு நினைக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாததுனால பார்க்க வேண்டாம் அப்படின்றதையும் நாம் பார்த்துடணும். ஸோ நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, மனதோடு நாம் பேசணும். இதை பார்க்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது, இதை பார்க்காததுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது அப்படின்றத நாம் சொல்லிக் கொடுக்கணும்.
1: ஸோ எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, நான் அறிவு வழி நடக்கிறவங்க இல்லை நான் மனசு வழி நடக்கிறவங்க, என் அறிவு இது சொல்லுது ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி வந்து சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை தொடணும்னா, வாழ்க்கையை வாடணும்னா, மனதை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். மனதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, நாளை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது பிரம்மா குமாரிகள் அமைப்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பேசினது சகோதரி ஜெயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கினது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. நாளைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start

0: வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இது உங்களுக்காக
1: ஒரு நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? காத்தால இருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காத்தால வீட்டுல?
2: காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு வீட்டுல வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் வீட்டு வேலைக்கு. திரும்பி 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் டைமு. திருப்பி 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும்.
1: இப்போ வீட்டுல இருந்து கிட்டக்க இருக்கா வேலைக்கு போ இடையெல்லாம் இல்ல எப்படி போறீங்க? சாப்பாடுகள்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: சாப்பாடு அதுல 4 மணிக்கு எழுந்திருக்கும் போதே பண்ணிக்க வேண்டியதுதான். 29 முடிச்சோம், 1 தாரீக்கு வந்து இறங்க வேண்டியதுதான். அதெல்லாம் மந்தவெளியில இருந்து.
1: மந்தவெளியில ஏன் வேலை செய்யாம வண்ணாந்துறைக்கு வரீங்க?
2: பழகி போச்சு இல்ல, 15 வருஷமா லட்சுமிபுரத்துல தானே இருந்தோம், பழகி போச்சு. அதனால அங்கேயே மாமூலா பழக்கமா புடிச்ச வீட்டுல இருந்தே புடிச்சு வேலை செஞ்சு வரேன்.

0: எல்லாம் எனக்கு பிடிச்சி போனவங்க தான் அவங்களே விடாம வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. வீட்டு வேலை செய்தால் ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. அதனால தான் அவசியம் போடு என்னால் வாங்க முடியுது. வீட்டு வேலைக்கு அதெல்லாம் வாங்க முடியும்.
1: உங்களுக்கு எத்தனை பசங்கள்?
0: மூணு
1: மூணு பசங்களுக்கு படிக்க வச்சிருக்கீங்களா?
0: மூணு பசங்களுக்கு படிக்க வைக்கல, ஒன்று ஒன்பதாவது ஒன்று ஏழாவது, அவங்களெலாம் மேரேஜ் பொம்பு பொண்ணு பசங்களாம், பொண்ணு பசங்களுக்கு பையனை படிக்க

அவங்க படிக்க வச்சு குக்கல எப்படி கஷ்டப்பட்டீங்க, எப்படி படிக்க வச்சது? அது ஆரம்பத்துல இருந்து ஒன்னுல இருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அரசாங்க ஸ்கூல்ல படிக்க வச்சேன். ரெண்டாவது காலேஜில் வந்து முஸ்லீம் காலேஜ் ஸ்ரீ பெரம்பலூர் தாண்டி அங்கே எல்லாம் வேலை செய்யவங்க கொஞ்சம் உதவி பண்ணி பணம் கட்டி படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஆர்கிட்ட ஒரு வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போ, அங்கங்கே 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் அப்படியே வேலை செஞ்சுட்டு

0: சாப்பாடு தான், இதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது, செக்குரி விட்டு வேலை தான்.
1: உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதான் சின்ன வயசுல?
0: எனக்கு தோணுது படிக்கணும்னு, நல்லா பண்ணணும், அப்பா அம்மா படிக்க வைக்கலையே, அதனால தானே வீட்டு வேலை செஞ்சு முன்னேறது.
1: இப்போ உங்களுக்கு யாரோ படிக்க வச்சுக்கிறேன்ற சொன்னா படிப்பீங்களா நீங்க?
0: எல்லாம் வயசாகி போச்சு, இப்புறம் படிப்பு எங்க முடியும்? பசங்க புருஷன் பையன் இவங்களை கவனிக்கதான் சரியா இருக்குது, படிப்புல எல்லாம் இப்ப இந்த வயசுக்கு போய் சேர முடியாது.
1: இவ்வளவு வேலை செய்யறீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருக்கும் கடைசி நைட் வீட்டுக்கு போன அப்படின்னா டயர்டா இருக்கா, இல்ல சரி இன்னும் கொஞ்சம் பண்ணணும்ன்ற சுறுசுறுப்பு இருக்கா?
0: சரி 6 மணி 7 மணி ஆகுது, பஸ் புடிச்சு வீட்டுக்கு போனேன், டயர்டுதான் ஆகுது, வீட்டுல ஏதோ வேலை செய்ய முடியல, அப்புறம் படுத்துக்கிட்டு எஞ்சி ஏதோ எப்படி முடியுமோ அதை வேலை செஞ்சுட்டு திரும்பி 4 மணிக்கு எழுந்திருக்கோம். டயர்டு தான், கஷ்டமா வேலை செய்யறோம்ல.
1: இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா லீவ் அடிக்கடி போட முடியாது, இவ்வளவு வேலை செஞ்சா உடம்பு சரியா இல்லாம இருக்கும். அப்ப என்ன என்ன பண்ணுவீங்க?
0: ஊசி போட்டுக்க வேண்டியதான், மாத்திரை சாப்பிட்டுக்க வேண்டியதான், வேலையும் பண்ணிக்க வேண்டியதான்.
1: வீட்டுலாம்
0: ஒண்ணும் கிடையாது, ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரெஸ்ட் இல்லாம செஞ்சு வர வேண்டியது, அதனாலதான் இருந்தாலும் அது வருது.
1: இப்ப எங்க வேலைக்கு போகலன்னா

0: எண்ணெய் எல்லாம் எடுத்து போய் விக்கிறதுக்கு, எண்ணெய் எடுத்து போய் வித்தேன், காய்கறி வியாபாரம் பண்ணேன், அரிசி வியாபாரம் பண்ணேன், எண்ணெய் வியாபாரம் பண்ணேன், விவசாய வேலை பண்ணேன் ஆரம்பத்துல இருந்து. விழுப்புரம் தாண்டி, விழுப்புரம் டவுன் இல்லையா, அதாவது அந்த சைடுல கிராமம் தர்சால் குண்டூர்னு ஒரு ஒரு கிராமம்.
1: அந்த கிராமம் விட்டுட்டு இந்த சென்னை இவ்வளவு பெரிய ஊருக்கு எதுக்காக வந்துட்டீங்க?
0: ரொம்ப மழை பெய்யாத, ஒண்ணு தெரியாத, விவசாய விளையாத, வேலை கிடைக்காம, சாப்பாடு கஷ்டமாகி, அதனால ரொம்ப பெரிய குடும்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்தோம்.
1: இப்ப சென்னை வந்தனால உங்க பையன் படிச்சா நல்ல வேலையில இருக்கான். இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவான்னு தோணுது? பையன் நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் ஏற்றிதான் போவான், சம்பளம் ஏறும் இல்ல, அப்ப என்ன பண்ணணும்னு நினைச்சுக்கிறேன்.
0: டிப்ளமா வரைக்கும் படிக்க முடிஞ்சது, அதுக்கு சேலரி கம்மி சேலரி தான் அவனுக்கு. இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு பார்வையாளரை படிக்கிறதுக்கு திரும்பி படிக்கிறான். 20 இன்ஜினியரிங்ல ஸ்டார்ட் பண்றான் ஜூலை மாசம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
3: நமது பெருமை.
5: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.
6: இன்று புது தினம் இந்த வசந்த

0: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விட்டுடலாம், மற்றபடி மற்ற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, உங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியால உங்களோட ஏரியால டிராபிக்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணீங்க?
1: என்னோட ஏரியால பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
0: என்னைக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்க?
2: சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஹெல்மெட் போடாம வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஹெல்மெட் போடாம வர்றது டிராபிக் ரூல்ஸ் தான். ஸோ அது
0: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
2: அது டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன், பண்ற மிஸ்டேக்கை பொறுத்து. சின்ன சின்ன இது நோ என்ட்ரியில போறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்மெட் போடாமல் போறதுக்கு, எங்க பார்த்தா எல்லாரையும் பிடிக்கிறது கிடையாது. அவங்க சும்மா ஒரு சிலர் தான் இதை சிக்கிறவங்களும் பிடிக்கிறாங்க.
0: ஏரியாவில் வந்து டிராஃபிக்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்றாங்க.

0: சென்னையில் சொல்லவே வேணாம். ஸோ இந்த டிராஃபிக்கை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பற்றி டீட்டெயிலாக பேச ஃபியூ கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. லெட் மீ இன்ட்ரடியூஸ் தி ஃபர்ஸ்ட் கெஸ்ட். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சொல்கிறதுக்காகவும் அதை நம்ம மக்கள் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேச தௌசண்ட் லைட்ஸில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மனோஜ்குமார் வந்திருக்காங்க. ஹலோ சார்.
1: ஹாய்.
0: காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ஈவினிங்கில் வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம டிராஃபிக்கை பார்க்குறோம். ஆனால் நாள் முழுவதும் பயணத்தையே தன்னுடைய வேலையாக கொண்ட கார் டிரைவர் மிஸ்டர் சந்திரன் இங்கே வந்திருக்காங்க. ஹலோ சார்.
2: ஹலோ.
0: அண்ட் இவங்களோட சேர்ந்து டூ லிசனர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, மிஸ் மகா அண்ட் தமிழரசன். ஹலோ மகா அண்ட் ஹலோ தமிழ்.
3: ஹாய்.

0: யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்டைலா போறான் அப்படி போறான் அப்படின்றதுனால விழுந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கவங்களையும் வந்து நாசம் பண்ணிடுறாங்க.
1: அது போறப்போ அவங்க இப்படி இவங்க நேரா போறது
0: கீழே. நீங்க சொல்லுங்க இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
2: மகான் சந்திரன் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அஸ் அ ப்ராபிலிட்டின்னு பார்க்கும்போது அங்கே எப்படி ஆக்சிடென்ட் ப்ராபர்ட்டி இருக்கும்போது இங்கே ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது. ஆக்சிடென்ட் ஆன் ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது, ஏன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ரொம்ப அதிகம். அதே தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்க மெயின் இஷ்யூஸ் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சிடென்ட்டுக்கு. அது மாதிரி எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதில்லை, ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் லைசன்ஸ் இல்லாதவங்கிட்ட வந்து பெரியவங்க வந்து வண்டி கொடுத்து அனுப்புறது வெளியே அதிகமாக நடக்குது. ஸோ யாராவது இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிறதில்ல முக்காவசி ஆக்சிடென்ட் கேசஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரி சந்திரன் மாதிரி ஆளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதிகமாக என்ன பண்ணுறது சம்பாதிக்கணும், வீட்டுக்கு உழைச்சி கொடுக்கணும் நிறையா அப்படின்றதுல வந்து ரெஸ்ட்டே எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. கொஞ்சமாவது இது தூக்கம் வரும்போது தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. ரொம்ப ரெஸ்ட்டே எல்லாம் வண்டி ஓட்டுறதுனால அவங்க வந்து ரொம்ப கண் முழிச்சு நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. திரும்பி மார்னிங் அப்படியே தொடர்ந்து ஷிஃப்ட்லாம் ஓட்டுறதால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எல்லாம் ஓட்டுறது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த சைன் போர்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டினா பிரச்சனை இருக்காது. சைன் போர்ட்லாம் இருக்கும் அதை கவனிக்க மாட்டாங்க சார். கரெக்டாக சைன் போர்டெலாம் பார்த்து ஓகே என்னென்ன இது சைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மதிச்சு டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு வண்டி ஓட்டினான்னா ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சைன் போர்ட்ஸ் யாரும் கவனிக்கிறது இல்லை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட் எல்லாம் சொன்ன மாதிரி பேஷன்ஸ் இப்போ வந்து ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து போகிறதில்லை யாருமே. ஸோ சென்டர் மீடியன் தாண்டி ரைட்டில் வந்து ஓவர் டேக் பண்ணி ஸோ ஆப்போசிட் வர வண்டியை வந்து விடாமல் ரெண்டு பேரும் நடுவில் மாற்றி ஜாம் பண்ணி ஸோ ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணினா ஆக்சிடென்ட் குறையும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து டியூ டு த ஃபாஸ்ட் வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம இங்கே கேட்க நம்ம பேசுகிறத கேட்டுருக்க எத்தனை பேர் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருப்பாங்க அது மாதிரி விஷயம் நடந்துருக்கு. ஸோ தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அபவுட் திஸ். கொஞ்சமாக சென்சிபிளாக வண்டி ஓட்டோம் பரவாயில்ல, நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறக்கு ஒரு 10 முன்னாடி கிளம்பிட்டோம் ஆனால் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மூமெண்ட்டில் அர்ஜென்டாக கிளம்பிட்டு கரெக்டான டைமில் போயிடணும் சார் தப்பு இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நம்ம வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லுங்க, ஏன்னா பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டெவலப்பிங். ஸோ ஒன்ஸ் டெவலப் ஆகிட்ட அப்புறமா வந்து ஸோ இன்னும் நம்ம சொன்ன டைமில் நம்ம ஒரு ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கேன். அதனால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 5 to 10 minutes முன்னாடியே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டா கரெக்டான டைம் போய் சேரலாம். சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் கூட.
0: ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதே ஒரு ரீசன், அண்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இது இன்னொரு ரீசன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப மக்களுக்கு ஆர்டிஓ வந்து ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அது நெசசரி நினைக்கிறீங்களா? தேவையாது? மகா சொல்லுங்கள். மகா,
3: நான் எழுதும் போது எனக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கல, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணதை பொறுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும் பாஸ் ஆ ஃபெயிலானுட்டு. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றின க்வெஷ்சன்ஸ் தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தெரியணும். ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ரோடுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

0: சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா?
1: அது நல்லா இருக்கும். இப்ப சொல்லி படிக்கிற பசங்க
0: அது சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இத லேர்ன் பண்ணிருக்கீங்களா? உங்க டீச்சர் சொல்லி தந்திருக்காங்களா?
2: நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
0: ஓகே,
2: அப்பதான் எனக்கு தெரியும் அந்த ரெட்னா நிக்கணும், எல்லோனா டயர் ரெடியா இருக்கணும், அப்புறம் கிரீனா போகணும், அந்த இதெல்லாம் அப்பதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அது அப்போ அந்த அதுக்கு முன்னாடிதான் நம்ம அதுக்கு பின்னாடிதான் நம்ம இருக்கணும், சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து மூவ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சிலர் வந்து சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் அந்த வாக் பண்றது மனுஷ, அதாவது சிக்னல்ல பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிக்னல் எல்லோ சிக்னல் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்கும்.
0: ஓகே, ஃபைனலாக எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க அப்படி தானே? ஓகே, சொல்லி தந்தாங்க, சரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இதை உங்ககிட்டயே கேட்கணும், நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் வந்தது இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்திருக்காங்களா? அண்ட் இது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
3: நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டீங்க போல இருக்கேன். எல்லா ஸ்கூல்லுமே வந்து கற்றுக்கிற ஸ்கூலே கிடையாது, ஈவன் சின்ன ஸ்கூல்லேருந்து எல்லா ஸ்கூலுமே வந்து ப்ரைமரிலேருந்து ப்ரீ பண்ணி எல்லாருக்கும் பசங்களுக்கும் வந்து, ஏன்னா இந்த இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேசிக் திங், ரோட்டில் நடந்து ரோடை கிராஸ் பண்ணாமல் இங்கே இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ட்ராவல் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் எவ்ரி

0: நான் கரெக்டாக தான் வச்சுருந்தோம். ஆனால் எங்களை வளைச்சி பிடிச்சி எங்களை 1 ஹவர் பிடிச்சி உங்களுக்கு நிற்க வச்சு யார் வண்டி என்ன இதுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. இதே இன்னொருத்தவங்க அவர் பார்த்தா அவர் குடிச்சிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வண்டியில் வந்து பின்னாடி ஒரு பிள்ளாடி இருந்தோடனே விட்டாங்க. அதான் இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க பின்னாடி இருந்தால் விடுறது. ஏன் எனக்கே நடந்திருக்கு, நிறைய பேர் ரோட்டில் பிடிச்சிட்டு வந்தாங்க, நானும் போகும்போது விட்டாங்க.
1: ஸோ நிறைய வாட்டி மாட்டியிருக்கீங்க போல, ரொம்ப நொந்து பேசுறீங்க.
0: அடியும் வாங்கியிருக்கேன்.
1: ஓ ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். பட் எல்லா டிராபிக் போலீஸுமே இந்த மாதிரி கிடையாது இல்லையா? யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்?
2: டிராபிக் ஆக்சுவலாக வந்து பயஸ் சட்டம் வந்து எனக்கு பயஸ் சார், எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கு, சமமாக தான் இருக்கு. வந்து நைட் டைம் உங்க சொல்ற மாதிரி இந்த தம்பி போனார் மாட்டினாரு அப்படின்ற போது, ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய டூவீலர், இப்போ அவர் டூவீலர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தது காணாம போயிடுச்சு ஒரு 1 இயர் முன்னாடி வேலை செய்யலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு டூவீலர் பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக விசாரிச்சு அதை விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி லேடிஸ் வந்து போகிறாங்க, வந்து அவங்களோட சேஃப்டிக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டுருக்காங்க. ஒரு ட்ரிபிள்ஸ் போகிறாங்கன்னா ஒரு லேடியை வந்து இன்னொருத்தர் இறக்கி வெயிட் பண்ணாங்க. இதே பாய்ஸ்லாம் போனாங்கன்னா ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் இறங்கு, நீ 2 பேர் போகணும்னு சொல்லிடுவோம். ஸோ இவர் நீ எதாவது ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி போகணும்னு சொல்லுவோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு லேடிஸ் போகிறாங்க, ஒரு அர்ஜென்ட் போகிறாங்கன்ற போது அவங்கள இறக்கி விட்டு போகும்போது இது மாதிரி நம்ம தமிழ் மாதிரி பசங்க வந்து லிஃப்ட் வேணுமா இவங்க போயிட்டு பின்னாடி கேட்கறதுனால நம்ம வந்து இறக்கி விட முடியல. ஸோ அதனால சரி பரவாயில்ல அவங்க போட்டு அவங்களுக்கு சின்ன எக்ஸம்ஷன், அவ்வளோதான். எக்ஸம்ஷன்ன்றது அவங்களுக்கு ஜஸ்ட் ஏமா இவங்கலாம் போகாதீங்க நினச்சி சொல்லி தான் போகும் தவிர அந்த இடத்துல அவங்க பனிஷ் பண்ண முடியாது. பட் பாய்ஸ் வந்து இறக்கி விட்டு போகலாம். நான் இதே வந்து நான் கரெக்டாக வந்து இல்லைம்மா நீங்கள் இறங்கி தான் போகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அன்றைக்கி என்ன சார் போலீஸ் நீங்களே வந்து சேஃப்டி இல்லாமல் பண்ண கேட்க மாட்டீங்களா?
1: ஓகே சார், நைட் டைமாக இருக்கும் போது இப்படி பண்ணுறது தப்பு கிடையாது. பட் மார்னிங் டைம்லேயே வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் பொண்களை விட்டுடுறது இந்த மாதிரி
3: கேட்டாரு அவரோட டியூட்டி அந்த இடத்துல அவர் செஞ்சாரு.
1: பொதுமக்கள்
3: நார்மலா வந்து பையன் பொண்ணு ரெண்டுமே பண்ற தப்பு செல்போன் யூஸ் பண்றது. அதுலயும் கொடுமை என்னன்னா முன்னையாவது இருக்கும் தொடலாம், இப்ப டச் ஸ்கிரீன், டச் ஸ்கிரீன் ஆபரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அது மட்டும் இல்லாம பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் ரெண்டுமே டூ வீலர் போனா சைட் அடிக்கிறாங்க. இது இன்னும் தப்பு. சைட் அடிக்கிறதா தான் தப்பு இல்ல, ஓரமா நின்னு சைட் அடிச்சுட்டு போங்க. நீங்க அடிக்கிறதுனால மத்தவனுக்கு கஷ்டம்.
1: நேத்து போல மகா உங்களுக்கு
3: ஆமா, நேத்து நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது பையன் அவங்க ஓடி வந்து நம்மள திட்டுவாங்க.
1: எஸ், நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எவ்ரி 20 மினிட்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
3: கண்டிப்பா டே டு டே லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேருமே டிரைவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க.
1: ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மேஜர்
3: மேஜர் காரணம். இதெல்லாம் அந்த கிளச்ல ரைஸ் பண்ணும்போது இடிச்சாலே உங்களுக்கு முட்டியில் அடிச்சா முட்டியில இருந்து ரத்தம் வரும் இல்லையா, முட்டி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க முதல்ல

0: ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் வேகமா போறதும் கூட ஆபத்து விளைவிக்கும் இல்லையா?
1: ஆமா, ஆனா வந்து நிறைய பிரச்சனை அவங்களால தான். அவங்க இந்த இந்த இந்த ரோடு கிராஸ் பண்றதும் சரி, அவங்க விருப்பத்துக்கு அப்படியே சார்
0: கிராஸ் பண்றாங்க. இது யாரையும் பர்టిక్యులரா சொல்ற மாதிரி இல்ல,
1: பொதுமக்களால தான். அவங்க இந்த குழந்தைகளை விடுறது.
0: அப்ப நீங்க பொதுமக்கள் இல்ல?
1: அதாவது பொதுமக்கள்னா நானும் தப்பு பண்ணிருக்கேன். ஏன் நான் பண்றேன்னா, எனக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணாங்க, நான் பாய் பண்ண, அதுக்கு அப்புறம்
0: அதனால அவங்க தப்பு பண்ணாங்கன்றதால நீங்களும்
1: நான் தப்பு பண்றேனா, நான் அவங்க தப்பு பண்றேனா, நான் எப்படி சொல்றது? இப்போ ஒருத்தங்க பண்றாங்க, இப்போ இப்போ இது ஃபர்ஸ்டே இந்த மாதிரி அடிச்சோ இது பண்ணிருந்தோம்.
0: நீ என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஃபைனலா நம்ம சார் கிட்ட கேட்க போயிடலாம். சார், நார்மலா வந்து டிராபிக், ஐ மீன் வழியில வண்டி ஓட்டும் போதும் சரி இல்ல போகும்போதும் சரி, மக்கள் பண்ணக்கூடிய நார்மலான தப்புக்கள்லாம் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார்.
2: அதிகமான மக்கள் பேசிக்கா பண்ணக்கூடிய தப்பு வந்து, ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்ன்ற மாதிரி, ஹெல்மெட், டூ வீலர்ல இருந்து ஹெல்மெட் நிறைய பேர் போன மிஸ் பண்றாங்க. அதேமாதிரி வந்து சீட் பெல்ட் இந்த கார். ஸோ இது பேசிக் மிஸ்டேக்ஸ் எவ்ரிபடி இஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் ஆர் டூயிங். எவ்ரிபடி சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் நம்ம டேஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு எல்லாம் மாறிட்டு வராங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் லைன் வயலேஷன், ஸ்டாப் லைன்லேயே யாரும் ஸ்டாப் லைன் நிற்கிறது, ஸ்டாப் லைன் நிற்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போனால் அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நிற்கிறாரு, கொஞ்சம் இன்னும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ல போனது, மாறி ஸ்டாப் லைனுக்கு ஒரு ரெண்டு மூணு வண்டி ஃப்ரெண்ட்லியாக கம்ப்ளீட் வந்துட்டு, அந்த அளவுக்கு எல்லாமே வந்து போட்டி போட்டு ஃப்ரெண்ட்ல வந்துட்டு இருக்காங்க. சிக்னல் வயலேஷன் லைக் மிஸ்டர் தமிழ் சொன்ன மாதிரி.

0: பிரேக்கா உனதான் ஆக்சன் பாக்குறோம், உங்க டே டு டே லைஃப் பாக்குறாங்க. சோ உயிரோட வேல்யூ அவங்களுக்கு இன்னும் மோரா தெரியும்.
1: ஓகே,
0: அவங்க கத்துறதுக்கான அம்மா அப்பா நம்மள திட்டுறதுக்கான காரணம் என்ன? நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம சேஃபா இருக்கணும். அந்த ஆஸ்பெக்ட் தான் டிராபிக் அப்போ சொல்றாங்க, தயவுசு சேஃபா வாங்கப்பா. இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களும் சொல்ல வராங்க.
1: ஓகே,
0: சோ நம்ம வந்து எல்லாமே வந்து போலீஸ் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னு இல்லாம நீங்க நெட்ல இருந்து நிறைய கத்துக்கோங்க, கிளாஸ் போய் கத்துக்கோங்க, நீங்க உங்களை சேஃபா வைங்க. சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க ஓட்டுற வண்டியை நீங்க சேஃபா வச்சுக்கிட்டாலே நீங்க சேஃப். அதையும் தாண்டி எழுத்தாப்புல இருக்கவங்களும் சேஃப். சோ வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டுங்க. இது எனக்கு நான் டிரைவிங் கத்து கொடுத்த இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வண்டியில ஒரு கீறல் படக்கூடாது நினைச்சு வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்க சேஃப். அந்த அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியும் சேஃப்.
1: தமிழரசன் நீங்க சொல்லுங்க.
2: நம்ம வந்து போலீஸை வந்து பிளேம் பண்ண முடியாது, அவங்கள கண்டிப்பாக பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான். அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது, இப்போ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போலீஸ் தேவை. இல்லைன்னா நம்ம முக்கிய, ஏன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம

0: பண்ணுவாங்க. ஸோ
1: நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை லைக் உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் சரிங்களா. ஸோ இந்த தமிழ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் ஐஐடியில் போயிருக்காரு, அண்டர் போ ட்ரை பண்ணார், இது எல்லாமே அவரோட மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணுறவங்களை ப்ளேம் பண்ண முடியுது. ஏன்னா கிராஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து 40 ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து பெடஸ்ட்ரியனை வந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு மாற்றி மாதிரி குறை சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து வண்டி கரெக்டாக வரும்போது பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பார்த்து போகிறது அவங்க சென்ஸு. அதுமாதிரி இவர் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களே, ஸ்பீட் மேலே ஓட்டக்கூடாதுன்னு வரது இவரோட சென்ஸு. ஸோ ரெண்டு பேருமே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறதா ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ இஃப் யூஆர் சென்சிபிள் த ஆக்சிடென்ட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் உண்மையே ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சென்ஸ்லெஸ் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, இனிமேல் இவர் மேலே மிஸ்டேக்னா சொல்ல முடியும். இவர் அந்த ஸ்பீடை தாண்டி போகிறோம் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் எடுக்கிறது ப்ராபபிலிட்டி. ஸோ ஆக்சிடென்ட் ஜென்ரலாக நார்மல் ஆக்சிடென்ட் என்னது, ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது, திஸ் இஸ் நோ எக்ஸ்ப்ளனேஷன். அதான் ஆக்சிடென்ட். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ இது பிகாஸ் ஆஃப் இஸ் கேர்லெஸ்னஸ்.
2: வண்டியில போகும்போது ரயில்வே கேட்டா போட்டிருந்தாலும் சரி, அந்த கேட்டை தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஹீரோயிசம் காட்டுவாரு. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்திரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க, பிளீஸ் சொல்லுங்க.

0: தமிழ் அரசனை பார்த்தா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தமிழரசன், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: அம்மா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இல்ல என்ன சொல்ல வரேன்னா,
0: அம்மாவா இல்லையா?
1: இல்லங்க.
0: ஓகே,
1: நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர். ஓகேவா?
0: ஸ்டண்ட்
1: பைக் ஸ்டண்ட் பண்ணுவேன்.
0: ஓகே,
1: நான் வந்து 1.5 இயர்ஸா நான் அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்றது, நாங்களாம் நான் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த நான் ஜாக்கெட் போட்டு பண்ணுவேன், ஷூஸ் ஹெல்மெட்டு. இப்போ இதெல்லாம் இல்லாம பண்ணா எனக்கு சொல்லித்தரவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. கோச்சுலாம் திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது இல்லாம நான் முன்னாடி இருந்தேன், டென்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்றாங்க, சிலர் வந்து நாங்க பண்றப்பயும் சொல்லுவோம், இந்த மாதிரி நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். சிலர்லாம் அந்த ஆர்வ குளர்ல என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த ரோட்லயே அதாவது பவர் வீலிங் வீலிங் பண்ணுவாங்க, அப்படி வீலிங் பண்ணி பின்னாடி
0: வந்துருவாங்க,
1: இல்ல ஸ்டாப் இடிக்கிற சொல்லிட்டு முன்னாடி வந்துருவாங்க. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண வீலி பண்றதுக்கே நான் ஒரு 6 மாசம் ஆச்சு எனக்கு. அதாவது நான் வீலிலேயே ஸ்ட்ரெச் அடிச்சு போறதுக்கே எனக்கு 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணேன், சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, வந்தோன்னே வந்தம்மா எடுத்தம்மா கொத்தம்மா அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க, வராங்க வண்டி வீல தூக்குறாங்க, அப்படி பார்த்துறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பார்த்து கேட்டு போறாங்க. அதே மாதிரி படத்துல எல்லாம், அந்த படத்துல எல்லாம் அவங்க சும்மா ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான்
0: 200 கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. அப்படிங்கறது நமக்கு ஆபத்தானது.

0: தெரியுது.
1: அதனால வந்தீங்கன்னா

அவங்களும் பாதிக்கப்படுவாங்க கம்ப்ளீட். நீங்க வந்து அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்க போகவே முடியாத நிலைமை ஆயிடும். கடைசியில நீங்க அர்ஜென்டா போகணுமே, கொஞ்சம் வேகமா போலாமே நினைச்சு போவீங்க, கடைசியில் அந்த ஒரு இடத்துக்கு போய் சேரவே முடியாத நிலைமையா ஆயிடும். நோ பார்க்கிங்ல வந்து கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுங்க. ஸோ நோ பார்க்கிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜஷன் ஏற்படுது, ஸோ ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம். பட் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பியும் சரி, நாங்கள் வந்து எவ்வளோ தான் போயிட்டு அந்த இடத்துல நோ பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்து டோ வச்சாலும் அகே அகைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் எவ்வளோ தான் வேலை செஞ்சிருந்தாலும் அங்கே நோ பார்க்கிங் வண்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஈவன் தே ரெடி டு பே த ஃபைன். ஸோ பே பண்ண ஃபைன் தானே, பே பண்ணிட்டு போயெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க.

0: சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
1: நுகர்வோர் கவனிக்க, முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அதை கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி.

0: சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கால வெந்நீர் தண்ணி ஊத்துன மாதிரி ஓடிட்டு இருக்கிற மக்கள் மத்தியில மக்களுக்கு அவங்க உடல் நலத்தை பத்தி கவலை இப்பெல்லாம் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுங்க. அப்படி இருந்தாலும் சில பேரு இன்னும் அவங்களோட உடல் நலத்தை பாதுகாக்க ரொம்பவே முன் வராங்க. உடல் நலம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜிம். என்னதான் நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல இருந்தாலும் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகியே இருந்தாலும் ஜிம்ம பத்தின தயக்கமும் சந்தேகமும் இன்னும் அதிகமாயிட்டு தாங்க இருக்கு. அந்த சந்தேகங்களை தீர்க்க இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ஜிஷ்ணு விக்னேஷ் வந்திருக்காரு. இவர் ஜிம் பத்தியோ ஃபிட்னஸ் பத்தியோ சொல்லி கொடுக்கறவரு. வெல்கம் மிஸ்டர் ஜிஷ்ணு. இப்போ இவர் கூட ஒரு நேர்காணலே கேட்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஆரம்பிச்ச நீங்க ஜிம் ஃபிட்னஸ் அப்படின்றதுக்குள்ள எப்படி வந்தீங்க?
1: ஸோ நான் காலேஜ் படிக்கும் போது அன்டில் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஐ வாஸ் வெரி ஃபேட் கிட். ரொம்ப குண்டா இருப்பேன், ட்ரெஸ் பத்தாது, கான்ஃபிடென்ஸ் இருக்காது, செல்ஃப் எஸ்டீம் இருக்காது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஏன் தான் மெக்கானிக்கல் படித்தோன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து சரி நம்ம வந்து வீ கேன் நம்மளோட பாடியை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போனேன். எனக்கு ஒரு ட்ரெயினர் இருந்தார். ஸோ ஹீ டாட் மீ எப்படி நம்ம வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும், என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது, எப்படி நம்மளோட பாடியை வந்து ஃபிட்டாக கொண்டு வரைக்கணும், அந்த பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். இந்த கரியரில் வருவேன்ட்டு நான் அப்போ எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. எனக்கு வந்து என்னோடய பாடி ஃபிட்டாக இருக்கணும், அதனால தான் நான் ஆரம்பித்தேன்.
0: நீங்கள் இந்த ஜிம் அப்படின்றத கெரியராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க?
1: ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ ஏன் ஜிம் பக்கம் போகிற, நீ வந்து நல்ல ஜாபுக்கு போ, நல்ல பேயிங் ஜாபுக்காக போ அப்படின்ட்டு. பட் நான் ரொம்ப கிளியராக இருந்தேன், நம்மளுக்கு பிடிச்சதான் செய்யணும், நம்ம ரியலி ஹாவ் டு லவ் இட், அப்போ தான் வந்து நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். அந்த ஃபீல்டில் போகணும், அது ரொம்ப முக்கியம். வெதர் ஐ பிகம் ஜிம் ட்ரைனரோ இல்லை எனி திங் எல்ஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஃபீல்டில் போய் நம்ம வந்து வேலை செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சொல்லிட்டு நான்.
0: நீங்கள் ஜிம்மிங் அப்படின்றதுக்கு தனியாக படிச்சிங்களா? அதுக்கான ஸ்பெஷல் ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
1: ஸோ நான் ஜிம் சேர்ந்தும் போது மை ஜிம் ஓனர் வந்து என்ன பண்ணார், யூ ஹாவ் டு கெட் சர்டிஃபைட் இன் ஃபிட்னஸ் சொல்லிட்டு. ஹரி, மிஸ்டர் ஹரி இஸ் அ மாஸ்டர் ட்ரைனர் ஹேட் ஈஸியர் ஆக்மி ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த கோர்ஸ் ஃபார் ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் காமிச்சார். ஸோ பேசிக்ஸ்லேருந்து எப்படி ஒருத்தர் வந்து அவருங்கே அவங்களே ட்ரெயின் பண்ணணும், ப்ளஸ் கிளைண்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5-6 கோர்சஸ் இருக்குது இன்டர்நேஷ்னலி ரினவுண்ட் கோர்சஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின், நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின், இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அசோசியேஷன், அமெரிக்கன் கவுன்சில் ஆஃப் எக்ஸசைஸ், இந்த மாதிரி வெரி ஸ்டடென்ஷியல் கோர்சஸ் இருக்குது. இது படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினரோட குவாலிட்டி வில் பி நைஸ், உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லலாம்.
0: ஓகே, முந்தைய காலத்துலலாம் ஜிம்மோட அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் எப்படி மாறி இருக்குன்னா ஜிம் அப்படின்றது ஒரு நெசசிட்டி அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. இந்த இவால்யூஷன், இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஸோ 1960s பார்க்கும்போது நம்ம அமெரிக்கா எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ ஜிம்ஸ் இருந்துச்சு, பட் நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க நான் ஜிம் போயிட்டுருக்கேன்ட்டு. ஆனால் பர்சனலாக அவங்க ஜிம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவங்க பாடி ஃபிட்னஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போவே இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்ஸ் வந்து எவ்ரி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஜிம் இருக்குது நம்ம ஊரில், இப்போ லைக் எவ்ரி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு கோயில் இருக்க மாதிரி. ஸோ அவேர்னஸ் அதிகமாயிருச்சு, பட் தி திங் இஸ் தி நாலேஜ் ஆன் எப்படி ஒழுங்காக ட்ரெயின் பண்ணணும், எப்படி டயட் பண்ணணும், என்னென்ன ஃபிட்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஜிம்ஸ் நிறைய வந்தாலுமே அவேர்னஸ் ஆன் ஹவு டு ப்ராப்பர்லி ஒர்க் அவுட் வந்து கம்மியாக தான் இருக்குது.
0: இப்போ யாரெல்லாம் ஜிம்முக்கு போகலாம், எந்த வயசு இருக்கிறவங்களாம் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ற ஏதாவது தனி க்ரைட்டீரியா இருக்கா?
1: க்ரைட்டீரியா அப்படி கிடையாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்தே ஜிம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்டு என்ன கேட்டிங்கன்னா 13 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம். ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, பாடி வெயிட் எக்ஸசைசஸ் பண்ணலாம், இட் இஸ் கால்டு கேலிஸ்தெனிக்ஸ். ஸோ 13 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இல்லை 80 வயசுக்குள்ள நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு கரெக்டான கோச் இருந்தாங்கன்னா தாராளமாக பண்ணலாம்.
0: ஓகே, பொதுவாகவே மக்களோட மனசில் ஜிம்மிங்னாலே வெயிட்டை குறைக்கிறதுக்கோ இல்லை வெயிட்டை ஏற்றுறதுக்கோ மட்டும்தான் ஜிம்மிங் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜிம் அப்படின்றது நம்மளோட ஹெல்த், நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்குமா, ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுமா?
1: வெயிட் லாஸ் வெயிட் கெயின்க்கு மட்டுமே ஜிம் கிடையாது, நம்ம வந்து ஒரு ப்ராடர் அப்ரோச்சில் பார்க்கணும். ஜிம் ஆர் ஒர்க்கிங் அவுட் ஆர் எனி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம மைண்டை ஃபஸ்ட்டு மாற்றும். இட் இஸ் அவர் மென்டல் எஃபெக்ட் தான் அது. ஸோ வந்து ஒன் யூ ட்ரெயின் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட், யுவர் பாடி வந்து சேஞ்சஸ் அக்கார்டிங்லி. ஸோ நீங்கள் வந்து ஜிம் போகிறீங்களோ இல்லை எந்த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் கூடயுமே உங்களோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், யுவர் ஸ்ட்ரெஸ் கம்ஸ் டவுன், நீங்கள் டெய்லி நைட் நல்லா தூங்குவீங்க.

0: ஸோ ஆல் தீஸ் த்ரீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தான் வந்து அதோட எண்ட் ரிசல்ட் தான் வெயிட் லாஸ் வெயிட் கெயின். ஸோ நம்ம எல்லாருமே வந்து வெயிட் குறைக்கணும் வெயிட் கூட்டணும்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் நம்ம இம்பார்ட்டன்ட் என்ன என்னன்னா ஒழுங்கான சாப்பாடு, ஒழுங்கான ஒர்க் அவுட், இது ரெண்டும் பண்ணாலே போதும்.
1: ஓகே, இப்போ ஒரு சில பேர் அட்வைஸ் இல்லாமல் வீட்லேயே இந்த ஜிம்மிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்லேயே பண்ணுறாங்க, அட்வைஸ் இல்லாமல், ஜிம் ட்ரெய்னருடைய அட்வைஸ் இல்லாமல். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படிலாம் பண்ணலாமா, பண்ணுறது நல்லதா கெட்டதா?
0: ஸோ வீட்டில் நிறைய பேர் ஏன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேபி டைம் இருக்காது, இல்லாட்டி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகணும், இந்த டிராஃபிக் அவாய்ட் பண்ணணும், இது சொல்லினாலும் இது ஒரு அட்வான்டேஜஸ் வீட்டில் ட்ரெயின் பண்ணுறதுனால. இப் தட் இஃப் அப்போ அந்த பர்சன் வந்து ஒழுங்கான நாலேஜ் இருந்து பண்ணால் இட் இஸ் ஃபைன். பட் வந்து ஒரு ஸ்டார்டர் பிகினர் வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு ஆரம்பிக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா நிறைய ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும், அந்த ஃபவுண்டேஷன் பில் பண்ணுறது ஒரு அட்வான்ஸ்ட் கோச்சால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி ஒரு குட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் இன் டு ஃபிட்னஸ். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன்.
1: ஓகே, முந்தைய காலத்துலலாம் ஆண்கள் மட்டுமே ஜிம்முக்கு போவாங்க, ஜிம்னாலே ஆண்களுக்கு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல ஆண்களுக்கு சமமா பெண்களும் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் ஜிம்முக்கு வரதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க?
0: God created the both men and women equally. So gym வந்து first it was started by a man by the name Jacqueline. So அப்ப வந்து it was very male focused ஆ இருந்துச்சு. ஆண்கள் தான் நிறைய போவாங்க. பட் நம்ம இப்போ நம்ம பார்க்குற ஜிம், நம்ம பார்க்குற ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுலேருந்து கொண்டு வந்தது. ஸோ அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதே இங்கே டேரெக்டாக இம்பாக்ட் ஆகுது. ஸோ விமன் வந்து அங்கே அமெரிக்காவில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1980s 1990s வந்து பண்ண ஆரம்பித்தாங்க, அதனால பப்ளிசைஸ் பண்ணாங்க விமன். நம்ம ஊரில் இப்போ 2000s பார்த்தீங்கன்னா விமன் வந்து ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விமன் அண்ட் மென் ஈக்குவலி யூஸ் த ஜிம் ஆர் எனி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா விமன் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டு ஒர்க்கிங் அவுட் தென் மென். நீங்கள் காலையில் ஈஸியரில் சைக்கிளிங் போகும்போது பாருங்கள், ஈக்குவல் நம்பர் ஆஃப் விமன் ஆர் தேர்.
1: அந்த காலத்துலலாம் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுடைய உடல் நலத்தை பற்றி ரொம்ப அவ்வளோ கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் அவங்க அவங்களோட உடல் நலத்தை ரொம்பவே பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஹோம் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ், நிறைய மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்த் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபேமிலி, ஏன்னா அவங்க தான் பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் வந்து இந்த யார் யங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க ஆக்டிவாக இருக்கனால அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணாம். ஸோ அவங்க வயசாக வயசாக அவங்களோட பாடியோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து அவங்களை வந்து அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணிக்கல ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு.
1: ஓகே,
0: ஸோ ப்ரீதிங் எக்ஸசைசஸ், லைட் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும், அவங்களுக்கு ஒரு குட் ரிலீஃப் வரும். ஏன்னா அவங்களுக்கு மேஜர் கன்சர்ன் அவங்களை எஃபெக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் அவங்க வந்து பண்ணும்போது அவங்களுக்கு உடனே அந்த ரிலீஃப் கிடைக்கும்.
1: இந்த காலத்து குழந்தைகள்லாம் ரொம்பவே டெக்னாலஜி, ஃபோன், ஐபாட், அதில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க ஜிம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லாட்டி பிளே கிரவுண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இதை எதுக்காக நீங்க சஜஸ்ட் பண்றீங்க, அதுக்கான ரீசன் என்ன?
0: டெஃபினெட்லி பிளே கிரவுண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசுல ஜிம் போறது இட் இஸ் நாட் நைஸ். செகண்ட் திங், பிளே கிரவுண்ட் ஏன் சஜஸ்ட் பண்றேன்னா வந்து அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க வந்து எமோஷனலி மோர் இன்டெலிஜென்ட் ஆவாங்க. அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எப்போ அக்ரெசிவா இருக்கணும், எப்போ அசர்ட்டிவா இருக்கணும், இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஜிம்முக்கு போனால் கற்றுக்க முடியாது.
1: ஓகே,
0: ஒரு பிளே கிரவுண்டில் ஒரு 10-15 பேரோட விளையாடும் போது தே வில் ஆல்சோ ஹேவ் ஃபன் இன் தி ப்ராசஸ். ஸோ நான் டெஃபினட்டாக பிளே கிரவுண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
1: இந்த காலத்து இளைஞர்கள்லாம் ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே ஈடுபாடு கொடுக்கறது இல்லை. அந்த காலத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த காலத்தில் ஈடுபாடு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதுக்கு பதிலாக எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு போனால் ஓகே நம்ம ஃபிட் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த காலத்து இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதையே ஒதுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஜிம்களுக்கான, ஜிம் வளர்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: உண்மையாக சொல்ல போனால் ஸ்போர்ட்ஸ் மேனும் அதிகமாகிட்டு இருக்காங்க இப்போ, ஜிம்ஸும் அதனால அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஒரு 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜிம்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம ஊரில். பட் 2000 அப்புறம் ஒரு நல்ல நிறைய அவேர்னஸ் வந்துச்சு, ஸ்போர்ட்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த ஜிம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபிட்னஸ் கோச்சஸ் இருக்காங்க ஹூ ஹவ் ஸ்டடிட் ஸ்போர்ட்ஸ் மெடிசின். அவங்க வந்து தே கைட் த ஸ்போர்ட்ஸ் மேன் to become you know better in their sport.
1: Gym இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள இருக்குறவங்க தான் அட்டெண்ட் பண்ணனும் அப்படிங்கற ஏஜ் குரூப் ஏதாவது இருக்கா?
0: So 13 years வந்து will be a good age for youngsters to start gymming. 13 வயசுல இருந்து அவங்க பாடி வந்து physically stable ஆ இருக்கும், ஐ நோ வாட் டு ஐ மீன் பை ஃபிசிக்கலி ஸ்டேபிள் இஸ் அவங்க வந்து தே கேன் ஸ்டார்ட் பாடி வெயிட் எக்ஸசைஸ் கேலிஸ்தெனிக்ஸ் சொல்லிட்டு வித்தவுட் கோயிங் டு தி ஜிம் அவங்க வந்து வீட்லேயே இல்லை பிளே கிரவுண்டில் பார்க்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஹோல் எக்ஸசைஸ் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் பாடி வெயிட். அண்ட் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்டடிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ் இருக்கிறவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ லிமிட் ஆன் தி ஏஜ்.
1: ஓகே, வயசானவங்களுக்கு நீங்கள் ஜிம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா?
0: கண்டிப்பாக பண்ணுவேன். 50 ஆனதுக்கப்புறம் நம்மளோட பாடியில் இருக்கிற மசில் டிஷ்யூஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், அதனால ஜாயின்ட்ஸ் வீக் ஆரம்பிக்கும். ஸோ வந்து எப்படி அந்த மசில் டிஷ்யூவை காப்பாற்றலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். ஜிம்மில் போய் வெயிட் தூக்குறது தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ அதுக்கு வந்து ஒரு 60 மேலே பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபிட்னஸ் கோச் இருந்தாங்கன்னா ஒழுங்கு உங்களுக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது புரிஞ்சுட்டு ஒழுங்காக கைட் பண்ணி உங்களை எப்படி உங்கள் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லி கொடுப்பாங்க.
1: ஓகே, ஜிம்முக்கு போகணும்னா பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்?
0: ஸோ ஜிம்முக்கு போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கூல் டவுன் பண்ணி ஆகணும். இப்போ எல்லாருமே டிஃப்ரெண்டாக அதை அப்ரோச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வார்ம் அப்னா வந்து கார்டியோவாஸ்குலர் வார்ம் அப் அப்படின்னா ட்ரெட்மில்ல ஓடுறது, மூச்சு ப்ரீத்திங்னால இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவாங்க. ரெண்டு விதமான ஸ்ட்ரெச் இருக்கு, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ், டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி வார்ம் அப், கூல் டவுன் இதெல்லாம் பண்ணாம ஜிம்மிங் பண்ணா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்?
0: நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோமோ அதே மாதிரி தான் ஈச் ஜிம் எக்ஸசைஸ் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி.
1: ஓகே,
0: அந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பாடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நீங்க எக்ஸசைஸ் வெயிட் தூக்கும்போது உங்க பாடி அதிக ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதனால ஃபேஸ் பண்ண முடியாது ஒரு ஒழுங்கான வார்ம் அப் இல்லாம இருந்தனால. ஸோ வார்ம் அப் ஒழுங்கா பண்ணதுனால உங்க நிறைய மஸ்குலர் இம்பேலன்சஸ், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும்.
1: நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த காலத்து குழந்தைகள்லாம் மொபைல் போன்லயோ டெக்னாலஜியோ ரொம்பவே மூழ்கி இருக்காங்கன்னு நம்ம பேசணும். இதனால சைல்டு ஒபிசிட்டி அப்படின்றது அதிகமாயிட்டே வருது. இதற்கான உங்களோட கருத்து என்னவா இருக்கும்?
0: சைல்டு ஒபிசிட்டி வந்து ஏன் வந்துச்சுன்னா ரெண்டு விஷயம், ஒன்னு லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இன்னொன்னு நிறைய ஜங்க் ஃபுட் இல்ல அவுட் சைட் ஃபுட் சாப்பிடறதுனால. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ வந்து வீட்டில் வந்து அவங்க கிராண்ட்மா தான் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓவர் செல்லம் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறது, ப்ளஸ் டெக்னாலஜி அடிக்ஷன், மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், வீடியோ கேம்ஸ் அந்த காலத்தில் இருந்துச்சு. பட் இந்த காலத்தில் இது ஒரு எண்டமிக் சொல்லுவேன், இது ஒரு டிசீஸ் நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்னால தான் வந்து சைல்டு ஒபிசிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஒன் திங், அவங்க ஸ்கூல்ஸில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து மேண்டேட்ரி ஆகணும். எவ்ரி டே வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 45 ஆஃப் பிளேயிங் டைம் கொடுக்கணும். இதுக்கு இந்த ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தா தான் வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வர முடியும்.
1: ஓகே, ஃபுட் அப்புறம் ஜிம்மிங் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டதா?
0: ஸோ ஃபுட் அண்ட் ஜிம்மிங் பற்றி பேசும்போது ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 70% ஆஃப் தி டைம் வந்து ஃபுட்டுக்கு கொடுக்கணும்.
1: ஓகே,
0: 70% ஆஃப் தி டெடிக்கேஷன் வந்து ஃபுட்டு கொடுக்கணும். அண்ட் தி ரெஸ்ட் வந்து தான் எக்ஸசைஸ். கரெக்டான ஃபுட் சாப்பிடும்போது யுவர் மைண்ட் இஸ் குட், உங்கள் பாடி நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ஓ ஆன் த லாங் ரன் உங்கள் பாடி வந்து ஒழுங்கான ரியாக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, அதிகமாக ஜிம் போகிறவங்க நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டயட் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
0: ஸோ ஜிம் எல்லாருக்கும் இந்த காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா ஜிம் போனால் நிறைய சாப்பிடணும், அப்போ தான் வெயிட் போடும், அப்போ தான் மசில் பில்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் அ ஜேர்னி. இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஜேர்னியில் நம்ம எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கணும், ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஸோ ஜிம் ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா போதும். இப்போ இந்த காலத்தில் வீட்டில் சாப்பிட்டலே ரொம்ப ஹெல்த்தி, ஒழுங்கான ஃப்ரூட்ஸ், வீட்டில் சமைக்கிற சாப்பாடு, ஒழுங்கான வெஜிடபிள்ஸ் நிறைய இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும். ஸோ நீங்கள் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாமல் வீட்டில் என்ன கிடைக்குதோ அது சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டு, அதாவது உங்கள் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லித்தராங்களோ அதை ஒழுங்காக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும். உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணுமா வெயிட் லாஸ் ஆகணுமான்னு எடுத்தோடனே ஜிம்மில் போயிட்டு கெயின் ஆகணும் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அது வந்து ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கொடுங்க, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கற்றுக்கோங்க. அந்த டைம் நீங்கள் ஹெல்த்தியாக வீட்டில் என்ன சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க, அதை முடிச்சுட்டு உங்கள் கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயட்
1: மாற்றிக்கோங்க. சாப்பாடும் ஜிம் பண்ணுறதும் இன்டர் ரிலேட்டட் நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக நினைக்கிறேன், ரெண்டுமே வந்து இட் இஸ் லைக் ஹேண்ட் இன் ஹேண்ட். உங்கள் ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுதான் வந்து உங்களோட பாடியோட ரிசல்ட் காமிக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் கூட பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ அதை அப்படியே டைரெக்டாக உங்கள் பாடியில் காமிச்சிடும்.
1: ஓகே, இப்போது நிறையா யங்ஸ்டர்ஸ், நிறைய இளைஞர்கள் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க அட்வைஸ் பண்றீங்களா?
0: இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சன். ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இஸ் பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இஸ் நாட் செக்ட். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்காங்க, அவங்க வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸை வந்து அவங்க செக் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து எல்லா சப்ளிமெண்ட்லையும் போட்டிருக்கும் இட் இஸ் நாட் பீன் செக் பை எனி ஃபுட் அத்தாரிட்டின்ட்டு. ஸோ வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக வரல, அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பிளேயர்ஸ் அதாவது நிறைய டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. இது வந்து நம்ம ஜிம் போடுறவங்களோ இல்லை காமன் மேன் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த லாட் ஆஃப் ஷாப்ஸ் இருக்காங்க, அங்கே ஒரிஜினல் மாதிரி தெரியும், ஒரே பாக்ஸ் மாதிரி இருக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி மாதிரி இருக்கும், பட் யாராலும் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வாங்கணும்னா டைரெக்டான ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்டேருந்து வாங்கணும், இல்லை டைரெக்டாக வந்து நீங்கள் கம்பெனி கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கணும். நம்ம ஊரில் கிடைக்கிற இம்போர்ட்டட் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் நாட் அட்வைசபிள்.
1: ஓகே, ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களா?
0: கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க அட்வைஸ் பண்ணுவேன். சப்ளிமெண்ட்னா இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா திங். நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, என்னது இம்பார்ட்டண்ட்டோ அதை மறந்துடுறாங்க, சப்ளிமெண்ட்டில் தான் கவனிக்கிறாங்க. சப்ளிமெண்ட் சாப்பிட்டா அதுக்கேற்ற ரிசல்ட் வந்துடும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் தான் சப்ளிமெண்ட். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு ஒழுங்காக போனாலே போதும், சப்ளிமெண்ட் தேவை இருக்காது.
1: ஜிம்மிங் பற்றின ரொம்ப சீரியஸான விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு வந்துடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஹே, என்ன காயத்ரி, முன்னாடி பார்க்க ரொம்ப சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட இருப்ப, ஆனா சமீப காலமா உன்னை அப்படி பார்க்க முடியறது இல்ல, உனக்கு என்னதான் ஆச்சு?
3: ஆமா கௌசல்யா, இப்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு, எந்த காரியம் செஞ்சாலும் படபடப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, முடி ரொம்ப கொட்டுது, இதெல்லாம் பத்தி நினைச்சாலே தலை வலிக்குது.
2: நீ சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கு என்னமோ அனீமியா இருக்கும்னு தோணுது.
4: ஓ அப்படியா, அனிமியானா என்ன?
2: அனிமியானா ரத்த சோகை. இது நம்ம ரத்தத்துல சிவப்பு அணுக்கள் அளவு கம்மியா ஆகும் போது ஏற்படும்.
3: அப்ப எனக்கு வியாதி இருக்கா?
2: இல்ல இல்ல, அது வியாதி இல்ல, அது ஒரு சாதாரண குறைபாடுதான்.
4: இதுக்கு தீர்வுதான் என்ன?
2: சீக்கிரமே ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட போய் பாரு, அவங்க தர மருந்துகளோட உணவு பழக்கத்தையும் மாத்திக்கும்.
3: சரி கௌசல்யா, நான் உடனே ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்குறேன்.

0: உள்ள வரலாமா டாக்டர்?
1: உள்ள வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க.
0: டாக்டர், இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. எந்த காரியம் செஞ்சாலும் படபடப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, முடி கொட்டுது, தலை ரொம்ப வலிக்குது.
1: அப்படியா? இதெல்லாம் பார்க்கும்போது அனிமியாவோட சிம்டம்ஸ் தான். இருந்தாலும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம். உங்களுக்கு அனிமியா இல்லை, ஆனால் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக தான் இருக்குது. உங்கள் உணவில் முருங்கைக்கீரை, புதினா போன்ற கீரைகளை சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் போன்ற காய்கறிகளையும், மாதுளம்பழம், ஆப்பிள் போன்ற பழங்களையும் எடுத்துக்கோங்க. அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை, கடல் உணவுகள் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஹீமோக்ளோபின் லெவலில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த படபிடிப்பு, தலை சுற்றல் அதெல்லாம் இருக்காது.
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
3: வெல்கம் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்கள் ஃபேவரட் ஆர்ஜே ஹரிணி டாக்கிங். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் ரொம்ப சீரியஸான நோட்டில் ஜிம்மிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ பெண்களுக்கான ஜிம்மிங், அதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவோம். பழங்காலத்து ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீட்டு வேலை பார்த்தாவே போதும், மற்ற எந்த எக்ஸசைஸும் வேண்டாம், ஜிம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீட்டு வேலை பார்த்தா மட்டுமே போதுமா?
4: அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ மெஷின்ஸ் இருக்காது, அவ்வளோ டெக்னாலஜி இருக்காது. ஸோ ஃபிசிக்கல் எஃபர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு, ஒரு மாவு அரைக்கிறதோ, ஒரு கிளீனிங்கோ, ஒரு வாஷிங்கோ. ஆனால் இப்போ வந்து எல்லாம் அது மிஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணால ஹியூமன் எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு மேஜர் எஃபெக்ட் பண்ணுறது இந்த ஸ்ட்ரெஸ். அந்த அவங்க வந்து ஆக்டிவாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கலாம், ஆனால் அது வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்ட்டு உறுதி கிடையாது. ஸோ வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்காக இப்போது வரைக்கும் அவங்க வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் ஜிம்லாம் விட்டுருங்க. 15-20 minutes of walk daily and some breathing exercises. இது பண்ணாலே போதும், it will be a good start for them.
3: Okay. இப்பெல்லாம் பெண்கள் மத்தியில் PCOD அப்படின்ற ஒரு குறைபாடு அதிகமாகிட்டே வருது. யூஸ்வலி இந்த PCOD இருக்கிற பெண்கள் ரத்த சத்து மிகவும் கம்மியானவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களால மற்றவங்க மாதிரி பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான பெண்களுக்கு நீங்க எப்படி, எந்த மாதிரியான எக்ஸசைஸ், எந்த மாதிரியான ஜிம்மிங் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
4: ஸோ PCOD இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாடியில் 2 things. 1 இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அவங்க உடம்புல எவ்வளோ இன்சுலின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு அந்த பாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. செகண்ட் திங், அவங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். டெஸ்டாஸ்டரோன் இஸ் அ மேல் ஹார்மோன், பட் ஃபீமேல்ஸ்லையும் இருக்குது. அது அதிகமாக அளவுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால் இந்த PCOD சிண்ட்ரோம்னு வருது.
3: ஓகே.
4: ஸோ இது வந்து ரெகுலேட் பண்ணலாம் தவிர, இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் இட் டு கோ. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் வந்து ஜிம் நல்லா ஹெல்ப் பண்ணும், ஒரு ஒர்க்கிங் அவுட் இன் ஜென்ரல் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங் அண்ட் கோர் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைசஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணும்போது PCODயோட எஃபெக்டை கம்மி பண்ணலாம்.
3: ஓகே. PCODய மொத்தமாக இதால் கம்மி பண்ண முடியாது, ஆனால் அதோட எஃபெக்டை மட்டும் கம்மி பண்ணலாம். ஓகே, நல்லது. இந்த காலத்து இளைஞர்கள் அவங்களோட ஹெல்த் பற்றி அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
4: இந்த காலத்து இளைஞர்கள் ஹெல்த் பற்றி கான்சியஸாக இருக்காங்க, அதோட அவங்க லுக்ஸ் பற்றி ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க ஹெல்த் கான்சென்ட் பண்ணி தான் ஆகணும். காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஸ்போர்ட்ஸ் அந்த ஹேபிட் முடிஞ்சதுக்கப்புறம்
3: பார்த்தீங்கன்னா
4: ஜிம்முக்கு நிறைய பேர் வராங்க, எல்லாரும் வந்து அவங்க மெம்பர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து கண்டினியூஸாக வருவாங்க, நிறைய பேர் வந்து அந்த மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு ஒரு 1 month வந்துட்டு கனமாக போயிடுவாங்க. அவேர்னஸ் இருக்குது, பட் கரெக்டான கைடன்ஸ் இல்லை. கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும் போது ஜிம்முக்கு வர சேரவங்க வந்து கண்டினியூஸாக ஜிம்முக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன்.
3: ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜிம்மிங்கை பாதிலேயே விட்டு போகிறவங்க, லைக் நல்லா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரெகுலராக ஜிம் போயிட்டு பாதிலே விட்டுட்டு போகிறவங்களுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்?
4: ஸோ இது திடீர்னு விடும்போது என்ன ஆகும்னா, பாடியோட அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கண்டிஷன் வந்து போயிடும். அப்போ என்ன ஆகும்னா லேசி ஆவாங்க நிறைய பேர், இமீடியட் வெயிட் கெயின் இருக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிப்ரெஷனில் சில பேர் போவாங்க. ஸோ எதுவுமே வந்து உடனே ஆரம்பிச்சுட்டு உடனே நிப்பாட்டக்கூடாது. அண்டு நிப்பாட்டுறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இவங்களால வந்து ஓரளவுக்கு அந்த லெவலுக்கு அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாட்டி கூட பரவாயில்ல, மினிமமாக ஒரு நாளைக்கு 20 minutes கூட ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து மினிமம் எக்ஸசைஸ் பண்றது நல்லது.
3: ஸோ உடல்நலத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ ஜிம் மட்டும் இல்லாம யோகா அப்படின்ற ஒன்றும் இருக்கு. ஸோ யோகா பண்றவங்களா ஜிம் பண்ண தேவையில்லையா? ஜிம் பண்றவங்களா யோகா கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா?
4: யோகா அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பார்க்கும்போது ரெண்டுமே வேற வேற விஷயம் தான், பட் இட் இஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ். யோகாவில் பார்த்தீங்கன்னா மசில் வந்து உங்களோட பாடியில் மசில் வந்து மினிமம் நியூட்ரிஷன் கொடுக்கும் எடுத்துக்கும், வேற ஆர்கன்ஸ் வந்து நிறைய அதிக நியூட்ரிஷன் எடுக்கும் யோகா பண்ணும்போது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட், மசில்ஸ் தான் அதிகமான நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ நிறைய ஜிம்ஸில் பார்த்தீங்கன்னா யோகா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்புறம் டான்ஸஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, கிக் பாக்ஸிங் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ வந்து யோகா இஸ் ஆல்சோ அ நெசசரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ரைனிங், அண்ட் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண வேணாம்னு சொல்ல வரேன்.
3: ஓகே, இவ்வளோ நேரம் எங்களுக்காக ரொம்ப நல்ல விஷயங்கள், ரொம்ப கருத்துள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக உங்களோட லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?
4: ஸோ நான் இப்போது காலேஜ் முடிச்சுட்டு நான் ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணேன். முடிச்சுட்டு இப்போது வித் டூ அதர் பீப்புள் கோ ரன்னிங் ஹெல்த் ஸ்டார்ட் அப். இது வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணி யாருக்கு என்னென்ன ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, யாரெல்லாம் டயபெட்டிக், யாரெல்லாம் ஹைப்பர் டென்சிவ், இவங்களோட டேட்டா எடுத்து அவங்களை எப்படி வந்து இந்த ரிஸ்க்லேருந்து மிட்டிகேட் பண்ணலாம், எப்படி இந்த ரிஸ்க்லேருந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வரலாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இது நாங்கள் எங்களோட சாஃப்ட்வேர் ஆப் மூலியமாக நாங்கள்
3: பண்ணிட்டுருக்கோம்.
4: ஸோ இதை வச்சு நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ், இன்ஜுரிஸ், காமன் கண்டிஷன்ஸ் இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எப்படி குறைக்கலாம்னு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
3: உங்களுடைய எதிர்கால ஃபியூச்சர் மிஷன் விஷன் அதெல்லாம் என்ன?
4: ஸோ நான் காலேஜ் படிக்கும் போது எதுவுமே பெருசாக இல்லை, பட் என்னோடய பாடி ஃபிட் ஆகும்னு நினச்சிட்டு ஜிம்முக்கு போகும்போது தோணுச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிட்னஸ் ஜென்ரல் பாப்புலேஷனோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட்டான கண்ட்ரியாக கொண்டு வரணும், அட்லீஸ்ட் இந்த லைஃப் டைம் என்னோட நான் இருக்கிற போகிற காலத்தில் கொண்டு வரணும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதான் என் மிஷன் அண்ட் விஷன் இப்போதைக்கு. நான் ஹெல்த் விஷயமா ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு எனி திங் ஃபார் தட்.
3: ஓகே லிசனர்ஸ், மிஸ்டர் ஜிஷ்ணு கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சைல்டு ஒபிசிட்டியை பற்றியும், பிசிஓடி பற்றியும், பெண்கள் பற்றியும், முதியோர்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஜிம் ரிலேட்டடாக நமக்காக சொன்னார். உங்களோட பிஸி ஸ்கெடியூல இருந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் ஜிஷ்ணு. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
4: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எம்ஓபி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மிஸ்டர் மனோஜ்குமார் ஹூ ஹேட் இன்வைட்டட் மீ ஹியர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹரிணி, அண்ட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் ஐ அப்ரிஷியேட் யுவர் கன்சர்ன்ஸ் ஆன் கம்யூனிட்டி.
3: தேங்க்யூ. மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. திஸ் இஸ் யோர் ஃபேவரட் ஆர்ஜே ஹரிணி ஃப்ரம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: You are listening to MOP Community Radio 107.8.
1: Our society, our radio,
2: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
3: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiyu seidu vittrunga, unga nalathukagum ellaru nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக
4: மழையை பற்றி பேசுவது இப்பொழுது மிகவும் பொருத்தமானது. மழை இல்லாமல் உலக வாழ்க்கை இல்லை எனலாம். நீரின்றி அமையா உலகில் வான் பொய்ப்பதனால் நாம் படும் கட்ட நட்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை. மழையின் முக்கியத்துவம் கருதியே வான் புகழ் வள்ளுவரும் மழைக்கெனவே தனிய அதிகாரம் அமைத்து சிறப்பு செய்துள்ளார். சிலப்பதிகாரமும் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று வாழ்த்துவதோடு அல்லாது உலகிற்கு வேலியாக அமைந்து உலகை காப்பது வானின்றி பொழியும் மழையே என மழையின் சிறப்பை பறைசாற்றுகின்றது. மழை என்று சொல்லும் போது மழைக்கான மூல காரணங்களை அலசுவது இயல்பு. மழை என்பது விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் ஒரு ஊடகம். பூமியிலிருந்து ஆவியாக செல்லும் நீரே நமக்கு மழையாக திரும்பி வருகின்றது. இவ்வாறு மழை உண்டாகும் போது அதில் 4 நிலைகள் உள்ளன. 1, நிலத்தில் உள்ள நீர் ஆவியாகிறது. 2, ஆவியான நீர் மேலே செல்கிறது. 3, நீராவி குளிர்கிறது, நீர்த்துளிகளாகிறது. 4, நீர்த்துளிகள் ஒன்று திரண்டு நீர் மழையாய் பொழிகிறது. இவ்வாறு பூமியிலிருந்து சென்ற நீர் மீண்டும் பூமியை வந்து அடைவதே நீர் சுழற்சி முறை என்கின்றோம். வானை அடைந்த பின் நீராவி குளிரும் போது ஏற்படும் நீர்த்துளிகளின் அளவு மிகவும் முக்கியமானது. இந்த அளவு 100 மில்லிமீட்டராக இருக்கும் பொழுது மழைத்துளிகள் ஏற்படுவது எளிமையாகின்றது. ஆனால் பலவித பிரச்சனைகளால் மழைத்துகள்கள் சரியான அளவில் உருவாவதில்லை. இதற்கு மேகங்களை சென்றடையும் மாசு பொருட்களும் தூசு பொருட்களும் ஒரு காரணம். ஓங்கி வரும் உலக வெப்பநிலையும் ஒரு காரணம். சரியான வெப்பநிலையில் சரியான தூய்மையில் மட்டுமே சரியான அளவில் மழைத்துளிகள் உண்டாவது சாத்தியம். முறையற்ற மனித இயக்கங்களாலும் தொழிற்கூடங்களின் வளர்ச்சியினாலும் அதிகமான செயற்கை பொருள் உற்பத்தியினாலும் மற்றும் அவற்றின் பயன்பாட்டாலும் நாம் வானத்தையும் பூமியும் கெடுத்து வைத்திருக்கிறோம். இதனாலேயே மழை பொழிவதில் பல தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆக இயற்கையோடு இணைந்த வாழ்வும் புவி சூடு ஏற்படாமல் காப்பதும் நம் கடப்பாடாகிறது. மழை பொழிவில் இன்னொரு சிக்கலும் உண்டு. அது என்னவென்றால், மழை உலகின் எல்லா இடங்களிலும் ஒன்று போல் பெய்வதில்லை. இது ஏன் என நீங்கள் கேட்கலாம். நில நீர் அமைப்புகள், பூகோள நிலவரங்கள், தட்பவெப்ப சூழல்கள், காடுகள் அமைப்பு, மலைகள் அமைப்பு, சுற்றுச்சூழல் நச்சூட்டல் என பல்வேறு காரணங்களினால் மழை பொழிவில் வித்தியாசங்கள் உண்டாகின்றன. மழை பொழிவு ஆண்டு முழுவதும் தாராளமாக அமையும் இடங்களில் பெரும்பாலும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்திப்பதில்லை. மாறாக மழை பொழிவு குறைவாயிருக்கும் பகுதிகள் மழை நீரை மழையில்லா காலங்களுக்கெனவே சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகிறது. இவ்வாறு மழை பொழியும் போது நமக்கு கிடைக்கும் மழை நீரை மழையில்லா வறட்சி காலங்களுக்கென நாம் சேமிக்கும் முறையை மழை நீர் சேகரிப்பு எனப்படுகிறது. இம்முறை மிகவும் சுலபமானது. கூரையில் இருந்து கொட்டும் மழை நீரை கால்வாய் தகடு மூலம் சேகரித்து அதனை ஒரு குழாய் வழியாக கீழிறக்கி பூமிக்கு கீழாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு தொட்டியில் சேருமாறு அமைத்து விடுவர். இவ்வாறு சேரும் மழை நீரில் மாசுக்கள் சேராதவாறும் நேரிடை சூரிய ஒளியின் மூலம் ஆவியாகாதவாறும் பாதுகாப்பு தந்துவிட்டால் மழை நீரை மாதக்கணக்கில் பொக்கிஷமாய் பாதுகாத்து பயன் பெற முடியும். கையில் பணம் கிடைக்கும் போது வங்கியில் பணத்தை சேர்த்து வைத்து பின்னாளில் தேவைப்படும் போது எடுத்து செலவு செய்வதை போன்றதே மழை நீர் சேகரிப்பு. ஆக மழை நீர் சேகரிப்பு வசதிகளை நீர் வங்கிகள் எனலாமே. வழிந்து வாய்க்கால் வழியோடி சாக்கடையில் கலந்து வீணாய் போகாமல் மழை நீர் எனும் தங்கத்தை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுவாக மழை பொழிவை 6 வகைகளாக பிரிக்கின்றனர். மிக லேசான மழை, லேசான மழை, சராசரி மழை, காட்டமான மழை, மிகவும் காட்டமான மழை, கடும் மழை. இவை என்ன என்ன என பார்ப்போமா? மிக லேசான மழை, இது மணிக்கு 0.25 மில்லிமீட்டருக்கு குறைவான மழையாகும்.

மழை. இது மணிக்கு 50 மில்லிமீட்டருக்கும் மேலே பெய்யும் மழையாகும். கடுமையான காற்றுடன் மழை பெய்யும் பொழுது மழையுடன் தவளை, மீன், நண்டு போன்ற ஜந்துக்கள் வந்து விழுமா. இது எவ்வாறென்றால், கடும் காற்றினால் கடல் மற்றும் பிற நீர்நிலைகளில் இருந்து இந்த ஜந்துக்கள் வானில் எறியப்பட்டு மழை நீருடன் கீழே வருமாம். மழை நடனம் என்பது உலகின் பல நாடுகளில் அனுசரிக்கப்படுகிறது. மழையை வேண்டி மனிதர்கள் கூடி நடனமாடி தொழுவதே மழை நடனமாகும். தமிழகத்திலும் இப்பழக்கம் உண்டு. கோவர்தன குடை என்று மழைக்காக ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்கி வாழ்த்துகிறார்கள். மழைக்காக வருண பகவானுக்கு யாகம் நடத்தும் பழக்கமும் நம்மிடம் உள்ளது. மழை பொய்த்து விட்டதென்றால் அதனை ஈடு கட்டுவது சுலபமான விஷயம் அல்ல. செயற்கையாய் மழையை பொழிய வைக்க செய்வது சிரமமானது மட்டுமல்லாமல் அதிக செலவு பிடிப்பதும் ஆகும். மேலும் இதன் வெற்றி அளவும் மழை பொழியும் விஸ்தீரணமும் மிகவும் குறைவாகும். ஆக மழை என்பது சுலபமான விஷயம் அல்ல என்பதை

This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லற சில்லற எடுத்துன்னு வந்தேன். சில்லற கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வர மீதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க. ஐயோ சார், சார் நிறுத்துங்க சார், இறங்கணும்.
1: ஏமா, இறங்கணும்னு தெரியல, ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து எழுந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியா நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷனல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காம ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.
2: அம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க எம்ஓபிசிஆர்எஸ். நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
3: வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே கீர்த்தி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்களை பார்க்கும் போது என்னெல்லாம் கேட்போம்? அட, எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து, எப்படி இருக்க? பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், மத்த பசங்களும் எப்படி இருக்காங்க அப்படிதானே கேட்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, அடா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நல்லா பூசி நிக்க மாதிரி இருப்ப, என்ன இப்ப இவ்வளவு இழைச்சிட்ட, சுகர் ஏறிடுச்சு போல, உன்னை பார்க்க வரலான்னு தான் நினைப்பேன். என்ன பண்றது, முட்டி வலி, நகர முடியல, அப்படி ஆயிடுச்சு. சோ அப்ப இருக்கிற மக்களுக்கும் இப்ப இருக்கிற மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். சோ நம்ம ஹெல்த்துக்கும் சாப்பாட்டுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு. இத பத்தி மேலும் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஷோல இணைஞ்சிருக்காங்க மிஸ் ஜோதி. மிஸ் ஜோதிக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ் ஆஃப் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கரண்டா மேம் ஃபிட்னஸ் 1 குரூப் இந்தியா லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் அ கிளஸ்டர் மேனேஜர். சோ அது மட்டும் இல்லாம ஷீ இஸ் ஆல்சோ அ கன்சல்டன்ட் டயட்டீஷியன். அ வார்ம் வெல்கம் டு யூ மேம். சோ எப்படி இருக்கீங்க? வெயில் எப்படி இருக்கு?
4: ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு
3: ரொம்ப நல்லா இருக்கு. பர்சனலா ரொம்ப நல்லா இருக்கும்.
4: பர்சனலா நல்லா இருக்கு because I was out of town. அதனாலன்னு சொல்லிக்கலாம்.
3: சோ அப்ப நாங்க தான் மாட்டோம்
4: நினைக்கிறேன். இல்லனாலும் I keep myself hydrated.
3: ஓகே. சோ
4: சோ அதனால
3: டயட்டீஷியன் ப்ரூவ் பண்றீங்க?
4: ப்ரூவ் பண்றேன்.
3: ஓகே. சோ ஓகே மேம். சோ டயட் டீனேஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டயட்ல இருக்க போறேன், டயட்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்க காது கேட்கவே நிறைய பேர் இது மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ கேட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட் எப்படி இருக்கும்?
4: ஃபர்ஸ்ட் தாட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இவங்களை எல்லாரையும் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ எல்லாரையும் ஒரே வாட்டி எஜுகேட் பண்ண முடியாது அப்படின்றதால தான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேட்டிங், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன தோணும்னா, டயட் அப்படின்ற விஷயத்தோட கிளியர் டெஃபினேஷன் என்னங்க?
3: கண்டிப்பாக, ஏன்னா பிகாஸ் எல்லாருமே டயட் டயட்னு சொல்கிறாங்க.
4: டயட்னா சாப்பாடு, அவ்வளோதான்.
3: ஆமாம்,
4: உணவு, சாப்பாடு, இவ்வளோ தான் டயட். ஸோ டயட்டில் இருக்கேன், டயட்டில் இருக்கேன், என்ன டயட்டில் இருக்கேன், உணவு முறையை எப்படி சீரமைச்சு ஒழுங்கா சாப்பிடுறது, இத பத்தி தான் விளக்குவோம். நம்ம இந்த செஷன் எப்படி பாக்க போறோம் இல்லையா?
3: கண்டிப்பா. இப்போ ஒரு நிறைய பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லீங்களா, சோ மைண்ட் ஆட்டோமேட்டிக்காவே டயட்க்கு கனெக்ட் ஆகுது. இது எதனால நீங்க நினைக்கிறீங்க?
4: இது எதனால இல்லை, உண்மை. This is not psychological. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய எயில்மெண்ட்ஸ் இருக்கா நம்மளுக்கு? இப்போ எயில்மெண்ட்ஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக டயட் ரிலேட் பண்ணுறோம்.
3: ஆமாம்,
4: நம்ம மட்டும் இல்லை. இஃப் யூ கோ டு டாக்டர் ஆல்சோ, டாக்டர் வில் சே தட் இஃப் பீப்புள் கம் டு மீ அண்ட் தேசே மேம் எனக்கு கல்யாணம் ஆகணும், ஐ ஹவ் டு ரெடியூஸ் வெயிட் அப்படின்னு வந்தால் கூட நானும் அல்டிமேட்டாக சொல்லுவேன் டயட் ரிலேட் பண்ணி தான் சொல்ல போகிறேன்.
3: ஆமாம்,
4: தோ தே ஹாவ் எனி ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் ஆர் யூனோ தோ தே ஹாவ் சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே நான் அதுதான் ரிலேட் பண்ணி சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தேட், ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள், உங்க சிஸ்டம் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, டோன்ட் டேக் லேப்டாப், கம்ப்யூட்டர் இருக்கு, மானிட்டர் இருக்கு, இட் இஸ் அசோசியேட்டட் வித் சோ மெனி இன்டர்னல் டிவைசஸ். உங்க சிபியூ ஒர்க் பண்ணல.
3: ஆமா,
4: அப்ப நீங்க மானிட்டர் ஆன் பண்ணி பாக்குறீங்க, ஆன் ஆகல, என்ன பண்ணுவோம்?
3: சிபியூ கிட்ட தான் போகும்.
4: போவோம். திரும்ப நீங்க சிபியூ ஆன் பண்றீங்க, மானிட்டர் வர்க் ஆல என்ன பண்ணுவோம்?
3: கண்டிப்பா சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வேற யாராவது போய் கேட்போம்.
4: சிம்பிள், எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். அல்டிமேட்லி நம்ம வந்து ரிலேட் பண்றது டயட்டோட தான் ரிலேட் பண்ணுவோம், அதுல ஒரு டவுட்டுமே இருக்க வேண்டாம். அண்ட் டயட்டை மட்டும் தான் நம்ம ரிலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெர் ஆர் டூ ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இப்பத்தி உணவு முறை சரியில்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் உடம்புல, ஆர் ஜெனட்டிக்கலி ஆர் ஹெரிடிட்ரியில இருந்து, அதாவது உங்க பாட்டி தாத்தா ஆர் உங்க அம்மா அவங்க கிட்ட இருந்து சில வந்து நோய்களோ இல்ல சில சில டிசார்டர்ஸோ சில மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் லைக் ஒபேசிட்டி டயபெட்டிஸ் இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு விதமாக தான் இதை பிரிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி பிரிக்கிறப்போ அல்டிமேட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு டயட். ஃபர்ஸ்ட் டயட்டால பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியால உங்களுக்கு பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் ஏதாவது வந்தாலும் டயட்டை தான் கரெக்ட் பண்ணணும், சரிங்களா? செகண்ட், ஹெரிடிட்ரி ஜெனட்டிக்கலி வந்தாலுமே வந்து நீங்கள் டயட்டை தான் கரெக்ட் பண்ணணும். ஸோ இதில் டயட்டை வந்து நம்ம சைக்கலாஜிக்கலி எடுத்துக்க வேண்டாம். Physically, it is related. Diet is 60% diet.
3: Diet
4: 40% is physical activity.
3: Okay.
4: Diet is proper. If you follow a balanced diet, you can eat a lot of junk food. If you have a lot of financial status, economical status, you can afford a lot of food. If you eat a lot of food, you can eat a lot of food. That's why ailments are related to diet. Ultimately, it is related to diet.
3: ஸோ இப்போ டயட்னா நீங்கள் சாப்பாடு அப்படின்னு தான் சொன்னீங்க.
4: கண்டிப்பாக.
3: ஸோ இப்போ அந்த பெரிய வித்தியாசம் சொல்லுங்க, பிகாஸ் டயட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், டயட்னு சொல்கிறதுக்கப்புறமும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கெடியலைஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க டயட்னா ஆக்சுவலி என்ன டிஃப்ரென்ஸ் ஃபுட்டில்?
4: டயட் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு பேலன்ஸ் டயட்.
3: ஓகே,
4: வி கால் இட் இஸ் அ பேலன்ஸ் டயட். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஹூ இஸ் ஆக்சுவலி வெல் ஏபிள் டு மூவ் அரவுண்ட்,
3: ஓகே,
4: ஹூ கேன் ஒர்க் and who can actually involve in a physical activity. இப்பெல்லாம் வந்து வீட்டில் இருந்தே நான் வேலை செய்கிறேங்க, வீட்டில் வேலை செய்கிறேன், வீட்டு வேலையே செய்கிறேன் லேடிஸ் சொல்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறேன் அது போகாதா? அது போகாது, அது ஒன்றுமே போகாது உங்களுக்கு.
3: ஓகே,
4: ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகாவோ எக்ஸசைஸோ எனி திங் ஆஃப் தேட் மேட்டர்.
3: ஓகே,
4: ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது அதோட கூட ஒரு பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட் எப்படி இருக்கணும்னா அத்தியாவசியமாக நம்மளுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த ஃபுட்டில் அவைலபிளாக இருக்கணும்.
3: ஓகே,
4: எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும், ஒரு காய்கறி இருக்கணும் ஒரு நாளைக்கு, பொரியல் முறையிலையோ இல்லை அன்குக்டோ ஒரு ஒரு காய் ஒரு காயில் ஏதாவது ஒரு வெரைட்டி இருக்கணும்.
3: ஓகே,
4: கண்டிப்பாக நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் ரைஸோ இல்லை ஆட்டா தான் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட். சிலருக்கு வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேபிள் ஃபுட் இருக்கணும். ஸோ நம்ம என்ன இதில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னா குவான்டிட்டி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்.
3: ஓகே,
4: வேற எதுவுமே கிடையாது. அந்த அந்த ரைஸ்னா 200 ml அப்படின்றத வந்து எனக்கு இப்போ உங்ககிட்ட சொல்ல தான் முடியும், ஐ கான்ட் ஷோ. ஸோ அதனால 200 ml கப்னா நீங்க அதை வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த 200 ml கப் ரைஸ்க்கு மேல சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்க்கு, நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு. ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ் டயட். ஸோ இந்த பேலன்ஸ் டயட்டை நார்மலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களாலே இல்லை பேரண்ட் வந்து சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணாலே போறோம்.
3: ஓகே, ஸோ அந்த 200 gram இல்லை ml நம்ம அதிகமாக சாப்பிட்றது வந்து இட்ஸ் எக்ஸஸ்.
4: கண்டிப்பாக எக்ஸஸ்.
3: எக்ஸஸோ அதுதான் ஃபேட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: கண்டிப்பாக நினைக்கல நான்.
3: ஓகே, அதான் உண்மை. ஓகே,
4: ஸோ இட் இஸ் மோர் சஃபிஷியன்ட் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு சஃபிஷியன்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த குவான்டிட்டியை வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் பிஎம்ஆர். பிஎம்ஆர்னு ஒரு விஷயம்,
3: பாடி மாஸ்
4: பேசல் மெட்டபாலிக் ரேட்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை வச்சு கால்குலேட் பண்ணியும் சொல்லுவோம், விச் வில் பி இப்போ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப வேகா போயிடும் அது, நம்ம ப்ராபபிலி கமிங்.
3: ஓகே, ஸோ இப்போ டயட் அப்படின்னா கண்டிப்பா டைப்ஸ் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் கிராஷ் அண்ட் பேலன்ஸ் டயட். ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளைன்.
4: As I told you, நான் முன்னாடி இப்போ சொன்னேன் பாருங்க, பேலன்ஸ் டயட்னா கண்டிப்பாக எல்லா அத்தியாவசியமான சத்துக்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அந்த சத்துக்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட் சாப்பிட்றது பேலன்ஸ் டயட்.
3: ஓகே,
4: அது ரொம்ப நல்லது. தட் இஸ் வாட் வி ஆக்சுவலி ப்ரிஸ்கிரைப்
3: கரை,
4: அதுதான் ப்ரிஸ்கிரைபே பண்ணுவோம். ஒருத்தங்க வெயிட் லாஸ்க்குன்னு வந்தால் கூட இதை ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க, அப்புறமா நம்ம மித்த விஷயம்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட பேலன்ஸ் டயட் தான் கொடுப்போம்.
3: ஓகே,
4: தென் கம்மிங் டு கிராஷ் டயட். கிராஷ் டயட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மேக்கிங் அ வெயிட் லாஸ் ஆர் பிரிங்கிங் யுவர் யூனோ யுவர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் டு அ ப்ராபப்ளி நீங்கள் ஒபீஸாக இருப்பீங்க இல்லைனா ரொம்ப தின்னாக இருப்பீங்க, இதெல்லாம் இல்லாமல் உங்களோட நார்மல் வெயிட்டில் நீங்கள் ஃபாலோ ஆகிறதுக்காக கிராஷ் எனிதிங் கிராஷ் கோர்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. கிராஷ்னா இமீடியட்டா ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல நடக்கிறது தான் கிராஷ் டயட், விச் இஸ் நாட் அப்ளிகபிள்.
5: ஓகே
4: இத வந்து ரெக்கமெண்டே பண்ண கூடாது
5: ஓ
4: which is banned actually
5: ஓ
4: நம்ம கண்ட்ரில இட் இஸ் banned no dietitians will prescribe that with proper authority or proper you know discussion with a particular client or a patient
5: okay
4: we cannot do that
5: oh.
4: we should not do that because it is not well
5: advised
4: mannered diet abin kuda
5: okay.
4: so idu inda rendu difference irukradala yara irnalum opt panna vendiyathu balanced diet dhaan
5: சரி ஓகே ஸோ இந்த கிராஷ் ஹெட்க்கும் பேலன்ஸ் ஹெட்க்கும் வித்தியாசம் சொல்லிட்டீங்க பிகாஸ் கிராஷ் ஹெட் வந்து பேலன்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க பட் சில பேர் இதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இந்த கிராஷ் ஹெட் தேவைப்படணும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கேஸ் எப்படி டீல் பண்ணுவீங்க
4: எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஐ மீன் நான் கிளைண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்கள் கேட்குறப்போ எனக்கு என்ன இமீடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா டியூரிங் வெட்டிங் அந்த கேர்ள்கோ இல்ல மேன்கோ வெட்டிங் இருக்கும் தே சே மேம் இன்னும் 3 மந்த்ஸ்ல மேரேஜ் இருக்கு மேம் எப்படியாவது வெயிட் ரிடியூஸ் பண்ணுங்க ஆர் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி அனுப்பிருப்பாங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணுவாங்க டயட்டிஷியன் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வி வில் ஹாவ் டு கிவ் தெம் வெயிட் லாஸ் ஆர் ஒன் அதர் பாசிபிலிட்டி இஸ் போஸ்ட் பிரெக்னன்சி
5: ஓகே
4: இதுதான் நாங்கள் நிறைய பார்க்கறது போஸ்ட் பிரெக்னன்சி இஸ் வெரி
5: வெரி
4: காமன் கேஸ் அண்ட் கொஞ்சம் கேசஸ் நாங்கள் இப்போ பார்க்கறது வந்து காலேஜ் கோயர்ஸ் இப்போ நாங்கள் ரொம்ப ஆஃபன் பார்க்குறோம் டீனேஜர்ஸ் சொல்ல முடியாது காலேஜ் கோயர்ஸ்
5: ஓகே ஓகே
4: இதுதான் நம்ம நிறைய பார்க்குறோம் டீனேஜர்ஸ் கூட இப்போ ரொம்ப அவேர்னஸ் இருக்குங்க நிறைய தேர் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தே தே வெரி
5: டயட்டிஷியன் இல்லாமலே அவங்க ஒரு டயட் ஃபாலோ பண்றாங்க
4: யா யா தே தே டுயிங் இட் பட் ஆனா இதுதான் வந்து மேஜர் ரீசன்ஸ் இந்த மாதிரி கேसेस தான் வரும் நமக்கு டயட் மாடிஃபிகேஷனுக்கு இல்ல உங்களுக்கு weight loss பண்ணனும் crash dietக்காக வருவாங்க ஓபனாவே சொல்லுவாங்க மேம் மேடம் இந்த டயட் பண்ணலாமா 8 days டயட் பண்ணலாமா 1 week டயட் பண்ணலாமா சூப் டயட் பண்ணலாமா ஜூஸ் டயட் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய வரும் ஸோ இது வரப்போ டயட்டிஷியன்ஸ் ஜாப் இஸ் டு ஸ்டெபிலைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நாங்கள் நான் பண்ணுறது நான் யூனோ இண்டிவிஜுவல் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட் மை ஸ்டைல் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் அ பர்சன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு அவங்கள புரிஞ்சுட்டு ரொம்ப ஆங்ஸைட்டியோட வருவாங்க எனக்கு ஒரு 3 மாசத்துல எனக்கு குறைச்சிருங்க அப்படின்ட்டு ஸோ அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேலன்ஸ் டயட்னா என்ன ஒரு பேலன்ஸ் டயட்ல என்ன எல்லாம் நல்லது நடக்கும் ஸோ இதெல்லாம் வி வில் எக்ஸ்பிளைன் அண்ட் ஆஃப்டர் டாக்கிங் டு தெம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் டிஃபரன்ஸ் காட்டுவாங்க தேர் லைஃப் ஸ்டைல் வில் சேஞ்ச் அப்போ ஐ வில் பி கான்ஃபிடென்ட் ஆன் தெம் அப்போ வி வில் ஸ்டார்ட் வித் டயட்ஸ் விச் இஸ் ஸ்லைட்லி மாடிஃபைட் பட் நாட் என்டையர்லி கிராஷ் டயட்ஸ் கொடுக்க மாட்டோம்
5: ஸோ இப்போ சில பேர் டயட் இருக்க போகிற அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அப்ரப்டாக சாப்பாடு கட் பண்ணிவிடுவாங்க நான் கேட்டால் டயட்டில் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ ஹவு ஹெல்தி இஸ் தட்
4: சாப்பாடுன்னா அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ப்ராபப்ளி யாராவது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இப்ப புரிஞ்சுக்கோங்க ஈவன் வீட் வந்து நம்மளோட கிளைமேட் என்விரான்மெண்ட்க்கு வந்து டூ மச் வீட் வில் நாட் அக்செப்ட் நம்மளோட சிஸ்டம் அக்செப்ட் பண்ணாது எடுத்துக்கலாம் தேர் இஸ் எ லிமிட் ஆர் அதர்வைஸ் கமிங் டு யுவர் க்வெஸ்சன் ரைஸே இல்லாம கார்போஹைட்ரேட் சோர்ஸே இல்லாம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ல மட்டும் வாழ்றாங்கன்னா இட் இஸ் வெரி பேட்
5: வெரி பேட் நேர்களை நல்லா கேட்டுக்கோங்க சாப்பாடுனால தான் நான் குண்டான அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுடைய தியரி தப்பு மேம் சொல்றத நல்லா ஷார்ப்பா கேளுங்க மேம் பிளீஸ்
4: ஸோ கார்போஹைட்ரேட் சோர்ஸ் மட்டும் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது கார்போஹைட்ரேட் சோர்ஸ் இருக்கணுங்க ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க சிறுதானிய வகை இப்போ ரொம்ப பூமில் இருக்குங்க இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்லாம் போக வேண்டாம் நார்மல் நாட்டு மருந்து கடையில் போய் சிறுதானிய வகை எடுத்துக்கோங்க பீப்புள் ஹூ ஆர் லிசனிங் யாரெல்லாம் கேட்குறீங்களோ யாரெல்லாம் டயட்டில் இருக்கேன் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வெறும் காய்கறி பழம் சாப்பிட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன்னா அது பாசிபிள் கிடையாது சிறுதானிய வகைகள் கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் உங்களுக்கு என்னெல்லாம் வீட்டில் எளிய முறையில் கிடைக்கும் சம்பாரவை சொல்லுவாங்களே சிறுதானிய வகை கூட போக வேண்டாம் சம்பாரவை அப்படின்றது ஈஸிலி அவைலபிள் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த ரவையை கூட உபயோகப்படுத்திக்கலாம் பட் யூ ஹாவ் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக மேண்டேட்ரி அது நார்மலாக எல்லாருக்குமே மேண்டேட்ரியான ஒரு விஷயம் அதோட சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக என்ன மாதிரி டயட்டிஷியன்ஸ் யார்கிட்ட போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
5: ஓகே, இப்போ சிறுதானிய வகைகள் அப்படின்னு சொல்லும் போது வெயிட் லாஸ் அப்படின்னாலே நம்ம பாரம்பரியமாக தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு. கொள்ளு சாப்பிட்டா ஃபேட், அதாவது எக்ஸஸ் ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ் அ டயட்டிஷியன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
4: கொள்ளு கண்டிப்பாக குறைக்கும், எக்ஸஸ் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும். பட் நான் வந்து காலையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட்றேன், ஒரு அஞ்சு வடை சாப்பிட்றேன், நான் கொள்ளு சாப்பிட்டுக்கிறேன் சாயந்தரம் அப்படின்னா அப்படி குறையாது. ஆஸ் அ பார்ட் ஆஃப் யூர் டயட் கொள்ளு ஆட் பண்ணிக்கிறீங்க, நாட் எவ்ரிடே. ஈவன் கொள்ளு டேக்கிங் எவ்ரிடே இஸ் நாட் குட் ஃபார் யூ, கண்டிப்பாக கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் எவர் டேக் இட். கொள்ளு ப்ராபப்ளி ஒன்ஸ் இன் த்ரீ டேஸ் இஸ் கண்டிப்பாக அப்ளிகபிள். ஏன்னா டூ மச்சாக நீங்கள் கொள்ளு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா கொள்ளு ஒரு ஹார்ஸ் கிராம் உங்களோட ஹீட்டை வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் யுவர் லோயர் ஆப்டமன்.
5: ஓ,
4: இதுதான் வந்து இப்பத்தி சினாரியோல பாசிபிள். ஸோ 10 மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஸ்டே அவேக் ஃபார் 12 அட்லீஸ்ட், ஒரு 2 hours ஆகுது. எனக்கு தெரியல 12 மேலே தூங்கி எப்படியே எழுந்திருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஐ திங்க் ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் யூர் க்வெஸ்டன், பட் தென் இட் இஸ் அ ஜென்ரல் திங், எல்லாருமே கேட்குறவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி 7:30 இதுக்கு மேலே டின்னர் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது. நம்மளோட சிஸ்டம் தூங்கணும், தூங்குறப்ப தான் வெயிட் லாஸ்ன்னு பாக்குறீங்க பாருங்க. நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட் லாஸ் எப்போ நடக்கும்னா நிறைய ஃபேட் பர்ன் நடக்கிறது வந்து நம்ம தூங்குறப்போ. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஹெல்தி ஸ்லீப் அட் மேக்ஸ். இப்பத்தி சினாரியோல மினிமம் ஆஃப் 7 hours ஆகுது தூங்கணும்.
5: ஓகே,
4: தூங்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ தூக்கம் ரொம்ப அவசியம். ஸோ பிரேக்கிங் யூர் ஃபாஸ்ட், தூங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்க, 10 மணிலேருந்து 7 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுப்போம், 10 மணிலேருந்து காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி தூங்குறீங்க, தூங்க எழுந்துக்கிறீங்க. ஸோ தூங்க எழுந்துக்கிறப்பவே யூ ஹாவ் டு பிரேக் யூர் ஃபாஸ்ட், விச் இஸ் நாட்

0: பாசிபிள் ப்ரஷ், நம்மளோட காலையோட வேலையை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வி ட்ரிங்க் காஃபி ஆர் டீ.
1: ஆமாம்
0: இல்லையா? அதுக்கப்புறம் அகெயின் அங்கே ஒரு 2 மணி நேரம் கேப் ஆகும்.
1: ஆமாம்
0: கிளம்பணும் எல்லாரும். ஸோ 7:30-8 தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். அதையே நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது சரிங்களா? ஸோ அந்த பிரேக் அந்த அவ்வளோ நேரம் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 மணி நேரம் பிரேக் அப்புறம் சாப்பிட்றோம், இல்லை சாப்பிடாம ஓடுறோம். ஸோ திங்க் வாட் வில் ஹேப்பன்.
1: ரொம்ப நேரமா நம்ம
0: இப்போ காலையில வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நார்மலா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறவங்க வந்து காலையில 9 மணிக்கு சாப்பிடுறாங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு நம்மளுக்கு பசிக்குதா பசிக்கலையா? இல்ல அட்லீஸ்ட் வி ஹேவ் தட் ஃபீலிங், வி ஹேவ் டு ஈட். வர்க்கிங்கோ இல்ல ஹவுஸ் ஒய்ஃபோ குழந்தையோ யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கான்சியஸா இருந்தீங்கனாலே போறோம்.
1: நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டயட் எடுத்துக்க போற நான் முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக ஒரு டயட்டீஷியனையும் ஒரு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற டயட் தான் ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு கம்பல்ஷனா, இல்லை நம்மளே நம்மளோட ஓன் டயட்டை ஃபாலோ பண்ணலாமா?
0: ஓகே அ கிளியர் ஆன்சர், கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரு ஒரு டயட்டீஷியன் கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு அவங்க கொடுக்குற டயட்டை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அது மீறி நான் நெட்டை பார்க்குறேன், கூகுள் தாத்தா கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குன்னா பேட். ஒன் மோர் திங், எனி டயட்டிஷியன் டாக்டர் ப்ராபப்ளி டாக்டர்ஸ் வந்து பிஸி ஸ்கெடியூலில் தே வில் சே இந்த மாதிரி இன்னொரு பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இஃப் யூ கோயிங் டு அ டயட்டிஷியன் ப்ராபப்ளி ஒன் ஆன் ஒன்ல பார்க்குறீங்க அப்படின்னா டயட்டிஷியன்ஸ் வில் டேக் டைம் பிகாஸ் தே ஷுட் நாட் பி ராங் இல்லையா?
1: ஆமாம்.
0: ஸோ டயட்டிஷியன்ஸ் வில் டேக் டைம், தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டெய்லி ஹேபிட்ஸ், உங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, என்ன மாதிரி சாப்பிடுவீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு டயட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூ கேன் யூனோ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் யுவர் டயட்டிஷியன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நானா ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா யூனோ விதவுட் நோயிங் ஐ கான்ட் ஈவன் கமெண்ட் நவு ஹவு ஹெல்தி இட் இஸ்னு தெரியல.
1: ஓகே
0: ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ ஹர்ட் திஸ் ரீசென்ட்லி, நான் வெயிட் லாஸ் பண்ணணும் தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு டயட் கவுன்சிலிங்ல நான் வெயிட் லாஸ் பண்ணணும் தண்ணி குடிச்சா வெயிட் ஏறிடும்ல அப்படின்னு சொன்னாங்க, விச் ஐ வாஸ் வெரி ஷாக். I said for your type of an you know physique, if you don't drink water you will have nothing, there will be no hydration. If you don't have water there will be no digestion. இப்படி சொல்லி புரிய வச்சுட்டு, and I was thinking how she has been educated, and she said நான் நெட்ல தான் பார்த்தேன் எப்படி போய் சொல்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. I said I had to explain her, this is just an example. இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கு. நான் வந்து ஃப்ரைட் ஃபுட் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன், நான் இன்னும் ஒல்லி ஆகல, அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ இதெல்லாமே மித்ஸ், இதெல்லாம் பிரேக் பண்ணணும்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு டாக் டு ப்ரொஃபஷனல்.
1: ஸோ இப்போ நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நிறைய பேர் இந்த நெட் அதாவது நீங்கள் சொன்ன கூகுள் ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் பற்றி நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ உங்களோட டயட்டிஷன் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாக்கும் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறது இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய என்ன சொல்கிறது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ ஹவு டு யூ வியூ திஸ்?
0: சோஷியல் மீடியா இஸ் அஃப்கோர்ஸ் அ குட் சோர்ஸ் ஃபார் அஸ் டு லேர்ன் திங்ஸ். ஸோ அந்த லேர்னிங் திங்ஸை லேர்னிங்கோடு விட்டோன்னா பரவாயில்ல, நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோன்னா அது எப்படி நல்லா போகும்? சி சம் சடன் திங்ஸ் வில் கோ குட் டு ஜோதி, இட் வில் நாட் பி குட் ஃபார் த அதர் பர்சன் ஆர் ஃபார் யூ. ஸோ வென் யூ சீயிங் இட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் லைக் இட், ஆர் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தேட். அந்த லேர்னிங்கை வந்து உங்களோட ஸ்டைலில் எப்படி அப்ளை பண்ணிக்கணுன்றதையும் உங்களுக்கு தெரியணும். அதை அப்படியே தூக்கி அப்ளை பண்ணிங்கன்னா அது நாசமாக தான் போகும்.
1: ஓகே ஸோ இந்த ஒபசிட்டி, நிறைய பேருக்கு ஒபசிட்டி இருக்கு, டயட் வந்து அஃப்கோர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ டயட் மட்டும் தான் ஒரு உண்மையான காரணமா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னாலையும் அவங்களுக்கு அந்த ஒபசிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கா?
0: டயட் இஸ் ஒன் மேஜர் ரீசன். அஸ் ஐ டோல்ட் யூ, எனி பிசிக்கல் ஆக்டிவிட்டி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஃபுட்டுங்க, இப்போ வந்து எதுவுமே அந்த காலத்துலலாம் வந்து மண்ணில் விளைச்சு அப்படியே சாப்பிடுவாங்க கடிச்சு பிள்ளைங்க, இப்போ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லை ஓகேங்களா? ஸோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அது எதுவுமே வந்து ஆர்கானிக் கிடையாது, எல்லாமே பெஸ்டிசைட்ஸோ இல்லை ஏதோ ஒரு பவுடர் போட்டு விளை வைக்கிறது அந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். உண்மையா போயா நமக்கு தெரியாது, அப்போ கேள்விப்படுறப்போ ஒரு பகீர்னு ஆகுது இல்லையா?
1: ஆமாம்.
0: நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அது நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆர்கானிக் ஃபுட்ஸு இதெல்லாமே வந்து இப்போ கிடைக்கதான் தெரியல. வி ஹாவ் ஆர்கானிக் அவுட்லெட்ஸ், நிறைய ஆர்கானிக் அவுட்லெட்ஸ் இருக்குது, அங்கே போய் வாங்கிடலாம். பட் ஐ டோன்ட்
1: நோ எஃபிஷியன்ட்,
0: காஸ்ட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அது இல்லாமல் நம்ம ரெக்கமெண்டும் பண்ண முடியாது. வி டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ஆர்கானிக்.
1: கண்டிப்பாக ஆர்கானிக் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியறது.
0: ஸோ இப்ப இருக்கிற சினாரியோ கண்டிப்பா சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, சும்மா நடங்க நடங்க, ஒரு காலையில ஒரு 1 hour நடங்க, 45 minutes எல்லாம் பத்தாது. இப்ப இருக்கிற சினாரியோல ஒரு 1 hour ஆவது நடக்கணும் அட்லீஸ்ட். குழந்தைங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியில போடுங்க. இப்ப சைல்டு ஒபிசிட்டி ஜாஸ்தி பாக்குறோம்.
1: Oh.
0: We see child obesity, too many child obesity. So, ரொம்ப பாக்குறோம் நாங்க இப்போ. ஸோ சைல்டு ஒபிசிட்டி எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, இப்போ பணம் கட்டி கூட நீங்க எதுவுமே பண்ணவே வேணாம். பணம் கட்டி ஒரு வாலிபால்ல சேர்க்கறேன், ஃபுட்பால்ல சேர்க்கறேன், பாஸ்கெட் பால்ல சேர்க்கறேன், கிரிக்கெட்ல சேர்க்கறேன், வேண்டாம் வேணாம், ரோட்ல விளையாட விடுங்க பிள்ளைங்களை. அந்த பழக்கமே இப்ப யாருக்குமே இல்ல.
1: ஆமா ஆமா, மெயின் ரீசன் மேபி அதான். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஓடி ஆடி விளையாடி இருந்தவங்க இப்போ 4 செவருக்குள்ள அடைஞ்சிருக்காங்க.
0: சோ தே ஆர் இன்டு எ சிஸ்டம், தே ஆர் இன்டு ஃபோன்,
1: மொபைல் ஃபோன்,
0: தே ஆர் இன்டு லேப்டாப் அண்ட் தே ஆர் இன்டு டிவி.
1: கண்டிப்பா இது மேஜர் டிராபேக்.
0: சோ இது இது இருக்கு. ஆஃப் கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் வர்க்கிங், தே ஹேவ் நோபடி டு டேக் கேர். இது இந்த இந்த விஷயமும் இருக்கு. அட் த சேம் டைம் வாட் டு டூ, வி ஹேவ் டு சம்ஹவ் மேக் அவர் யூனோ சில்ட்ரன் ஆர் மேக் அவர் சொசைட்டி அண்ட் எ ஹெல்தி சொசைட்டி இல்லையா. ஸோ அது பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஒபிசிட்டி இஸ் ஆஃப் கோர்ஸ் சில்ட்ரன் அண்ட் எனிபடி யூ டாக் அபவுட் ஹெல்தி பர்சன் ஆல்சோ might become obese if they have an hormonal imbalance. சரிங்களா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்து அகெய்ன் யூ கேன் ரிலேட் வித் டயட்,
1: ஓகே,
0: ஆர் யூ கேன் ரிலேட் வித் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த ரெண்டும் இல்லாம போறப்ப கூட இந்த ஒபிசிட்டியோ இல்ல தைராய்டு ரிலேட்டட் ஒபிசிட்டியோ ஆரல்ஸ் ப்ரோலாக்டின் ரிலேட்டட் ஒபிசிட்டி, PCOD related obesity,
1: okay,
0: இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.
1: அண்ட்
0: there are women post pregnancy, இந்த கேसेस நாங்க நிறைய பாப்போம். சோ அந்த obesity நிறைய சான்சஸ்
1: நிறைய சான்சஸ்
0: ஏனா because there are less normal deliveries these days.
1: கண்டிப்பா, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரா இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், ஒரு எனர்ஜெட்டிக்கா நான் டயட்ல இருக்க போறேன் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. ஒரு மேக்சிமம் ஒரு 3 days 4 days ஃபாலோ பண்ணுவாங்க, 5th நாள் அம்மா முடியலன்றவாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க பாதியிலே இந்த டயட்டை ஸ்கிப் பண்ண வேண்டியது இல்ல விட வேண்டியது வரும். ஸோ ஹவ் ஹெல்தி இஸ் ஒரு டயட்டை பாதியிலே விட முடியுமா, விடலாமா?
0: யுவர் ஆன்சர், சிம்பிள் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ், அதுக்கு தான் நாங்க சொல்றோம் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் டயட்ல குவாண்டிட்டி கம்மி பண்ணுங்க.
1: அதான் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கே.
0: அதுதான், அதுவே போறோம், அது பண்ணாலே போறோம். செகண்ட், when you talk about diet la irken adellame crash diet ah irukum. Na vegetables mattum saapidren, iniki juice mattum dhaan, iniki idu mattum dhaan, iniki adu mattum dhaan, andha maadhiri romba prevalent ah, you know, they take that 4 days, 3 days, 4 days la, or 1-2 days liye they will start getting a kind of an, you know, nausea, fatigue, they will have headache.
1: கண்டிப்பா
0: இது எதுவுமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ எதுவுமே பண்ண முடியாம அவங்க அதை விட்டுதான் ஆகணும். அண்ட் தே கெட் டெம்டட் டு ஃபுட் ஆல்சோ இல்ல.
1: ஆமா ஆமா ஆமா,
0: யூ கான்ட் சே நோ. இப்போ இப்போ யாரா இருந்தாலும் இஃப் யூ ஆர் தேர், யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ தெர் வில் பி பிரியாணி.
1: ஞாபகப்படுத்திட்டீங்க, எனக்கு இப்ப இன்டர்வியூ வேற எடுக்க முடியாது நினைக்கிறேனே.
0: சோ அது கண்டிப்பா நீங்களே என்ன சொல்றீங்க, ஓ வேணும்
1: இன்டர்வியூலாம் அப்படியே பாதியில் நிறுத்தி நான் போயிருவேன்,
0: அந்த அந்த அட்டிடியூட் இருக்கு இல்லையா. சோ எனி ஹியூமன் பீயிங் வில் ஹேவ் தட். சோ அந்த டைம்ல நீ உட்கார்ந்து 2 நாள் நான் சாப்பிடல, இது மட்டும் சாப்பிடுற, திடீர்னு பாக்குறேன்னா யூ ஸ்டார்ட் பிஞ்சிங் ஆன் இட்,
1: யுவர் ஆப்செஷன் கிரியேட் ஆயிடும்.
0: அது யூ நோ விச் இஸ் நாட் ஹெல்தியர். ஸோ அது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணாலே போகிறோம். அண்ட் கண்டிப்பாக வென் தெர் இஸ் அன் வித்ட்ராயல் ஃப்ரம் அ டயட் பேட்டர்ன், யூ வில் டெஃபினெட்லி, அதுவும் நார்மல் டயட்லேருந்து வித்ட்ராயல்னாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், விச் இஸ் விச் வில் ஆக்சுவலி ஹேப்பன் இன் கேஸ் ஆஃப் டிசீசஸ். சம் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்குது, இல்லை சம் டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குது, ஒரு 2 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கணும், இதுதான் சாப்பிடணும் அப்படி சொன்னால் அந்த டைமில் ஓகே. பட் கிராஷ் டயட் பண்ணிட்டு உனக்கு வித்ட்ராயல் இருக்கிறப்போ கண்டிப்பாக யூ வில் ஹேவ் ஆல் பேட் திங்ஸ்.
1: ஸோ மேம், இப்போ டயபெட்டிக்ஸாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், இதுக்குள்ள ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் டயட் இருக்குது, இது ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், டிபெண்டிங் அப்பா இண்டிவிஜுவல். ஸோ இது மாதிரி வேறு என்னெல்லாம் டிஸார்டர்ஸ்க்கு டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும்?
0: ரீனல் டிசார்டர்ஸ்,
1: ஓகே,
0: ஐ மீன் கிட்னி சம்மந்தப்பட்டது. யூ கேன் ஆக்சுவலி டாக் அபவுட் தைராய்ட், யூ டோல் மீ, கார்டியக் ஃபுட் மாடிஃபிகேஷன், கேன்சர் ஸ்பெஷலி, லாட் ஆஃப் திங்ஸ்ங்க. இப்போ PCOD வந்திருக்கு, PCODக்கு தனியாக ஸ்பெஷலைஸ்டாக டயட் பண்ணியிருக்கோம்.
1: ஓகே, இப்போ
0: சி இதெல்லாம் வந்து டயட் மாடிஃபிகேஷன்ஸ் தான் ஒழிய, யூ கான் சே இதை வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும். ஐ பிலீவ் இன் தட், ஐ கேன் மேக் அ ஜென்ரல் எஜெண்டா ஃபார் டயட் மாடிஃபிகேஷன். PCODக்குனா இந்தந்த ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, பாக்கியெல்லாம் கொடுக்கலாம், அவர் இந்தந்த ஃபுட் மட்டும் இன்க்ளூட் பண்ணுங்க, பாக்கியெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது ஜென்ரல் எஜெண்டா. இந்த அஜெண்டாவை மீறி யூ ஹாவ் டு டாக் டு த இண்டிவிஜுவல். லைஃப் ஸ்டைல், ஈட்டிங் ஹேபிட், ஹவு டு தே, தெர் ஆர் பீப்புள் ஹூ ஒர்க் மோர் தென் 10 hours, அவங்களுக்கு எப்படி டயட் கொடுக்கறது. ஸோ இது இண்டிவிஜுவலைஸ் தான் பண்ணணும், பட் வி ஹாவ் டயட் மாடிஃபிகேஷன்ஸ் ஃபார் எவ்ரி திங்.
1: ஓகே, இப்போ பிசிஓடி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லா கேர்ள்ஸ்க்குமே வர ஒரு டிஸ்ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ கேர்ள்ஸ்க்கு லைக் எஸ்பெஷலி டீனேஜர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் லைக் பீப்புள் சஃபரிங் வித் பிசிஓடி, என்ன மாதிரி டயட் அவங்க அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி டயட் அவங்க ஹெல்தி டயட் எடுத்துக்கணும்?
0: அவாய்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ்,
1: ஓகே,
0: ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். Or you want to talk to a professional, please talk to the professional and take consume water. Kandipa physical activity, 1.5 hours of physical activity, either gymming or yoga or whatever. 1.5 hours of physical activity must kandipa pannunga, and normal balanced diet, lessen the quantity. Don't do anything else.
1: Okay.
0: A balanced diet will have one cereal product, adavad arisi daniya vagai, ஒன் தால் ப்ராடக்ட் பருப்பு வகை, ஒரு ஃப்ரூட், ஒரு வெஜிடபிள், வாட்டர், அண்ட் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் எக், யூ கேன் இன்க்ளூட்
1: எக். ஓகே, ஸோ இப்போ பிசிஓடே மாதிரி எல்லா டீனேஜர்ஸ்க்கும் லைக் இன்க்ளூடிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளைமேட்லாம் இல்லைனாலும் லைக் ரொம்ப அப்பட்டமாக சஃபர் பண்ணுறது இந்த பிம்பிள்ஸ் தான். ஒவ்வொரு தடவையும் கண்ணாடியில் பார்க்கும்போது அச்சோ இது எப்போ போகும், அது எப்போ போகும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்ட சொன்னால் ஆயில் ஃபுட் கம்மி பண்ணுங்க அப்படி அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தவங்க ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அஸ் அ டயட்டீஷியன் நீங்கள் என்ன நினைக்கிற பிம்பிள்ஸ் வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அந்த டயட் மூலியமா?
0: டயட் மூலியமானா பேலன்ஸ் டயட் நம்பர் ஒன். நம்பர் டூ, குட்டி குட்டி திங்ஸ், டோன்ட் ஈட் டூ மச் ஆஃப் ஃப்ரைட் ஃபுட். சி டீனேஜர்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி டீனேஜர்ஸ் அந்த க்ரௌடை சொல்கிறீங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து வெளியில் போகிறவங்க, தே கெட் டெம்டட் வென் தர் ஃப்ரெண்ட்ஸ் ஈட் சம்திங். ஸோ யூ கான்ட் சே, யூனோ, யூ கான்ட் அவாய்ட் தோஸ் டைப் ஆஃப் யூனோ ஃப்ரெண்ட்லி கெட் டுகெதர்ஸ் ஆல்சோ. ஸோ அதுவும் இருக்கணும். அது மீறி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணனா ப்ராபப்ளி ஸ்டார்ட் கன்சியூமிங் யூனோ லெமன் இன் த வார்ம் வாட்டர் வித் ஹனி. இது வந்து மேஜராக உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது, பட் இட் கிளென்சஸ் யுவர் சிஸ்டம். மோஸ்ட்லி இந்த மாதிரி பிம்பிள் நிறைய யூனோ வர டைமில் இந்த ஒரு ட்ரிங்க் வந்து இட் வில் கிளென்ஸ் யுவர் சிஸ்டம், விச் மைட் அட்லீஸ்ட் ஸ்டாப் யூனோ த அப்கமிங் பிம்பிள். அண்ட் யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் மின்ட் அலோன் ஜூஸ்.
1: சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி விமென் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே முதுகு வலி முட்டி வலி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் கேட்டால் இப்போ ஒரு வேலை பண்ணுறதுக்குள்ளே இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க கண்டினியூஸாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காமன் ஃபார் எவ்ரி உமன்
0: 40 இயர்ஸ் இல்லைங்க, இப்போலாம் 30 இயர்ஸே.
1: ஓகே,
0: 40 இயர்ஸ் your mother is lucky.
1: Okay.
0: 40 இயர்ஸ்ல தான் முதுகுவலி சொல்றாங்க.
1: அம்மா 42 மா, எங்க அம்மா இப்போ சோ இப்போவே முதுகுவலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சூப்பர்ங்க. அப்பனா உங்க அம்மா எவ்வளவு தேவலாம். 30-35 we see lot of women with lot of problems, especially bone problems. Bone problems, joint problems நிறைய பாக்குறோம். கை புடிச்சிடுச்சு, கால் புடிச்சிடுச்சு, முட்டி வலி. 30-35 we see these days. சிம்பிளா சொல்லணும்னா நிறைய விட்டமின் டி சன் சோர்ஸ்ல இருந்து எடுக்க பாருங்க. கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, சும்மா தலைய தோட்டுற மாதிரி போய் சன்ல நில்லுங்க கொஞ்ச நேரம், தப்பே கிடையாது.
1: இந்த சன் இஸ் இட் ஹெல்தி மேம்?
0: Go na 7 o'clock in the early in the morning. 7 okay. is fine.
1: Okay.
0: 6-7 இருக்கிற சன் இஸ் ஹெல்தி. There is no issues at all. It is very healthy only. அந்த சன் அடிக்கும் பாருங்க, அதுல எல்லாம் பண்ணிக்க முடியாது.
1: ஒரு மணிக்கு போய் துணிக்காய போட சொல்ல எங்க அம்மா சொல்லுவாங்க வெயில் ரொம்ப நல்லது டி போடி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அந்த ஒரு மணிக்கு எல்லாம் அது கொளுத்துற வெயிலுங்க, அதுல போக கூடாது.
1: ஓகே மேம், ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து சவால்லாம் போட்டு வருவோம் பார்த்தீங்களா. ரெண்டே மாதத்தில் ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி ஆகி காமிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் போட்டு வருவாங்க. இன்னிலேருந்து டயட்டில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய காமன் அட்வைஸ் என்ன?
0: அவங்களுக்கு என்னோட காமன் அட்வைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலை பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே மோட்டிவேஷன் வரும். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க.
1: நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா, இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸா இது கண்டிப்பாக 2 மாதத்தில் பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியணும் இல்லைங்களா?
0: அது கண்டிப்பாக நம்ம அதுதான் ப்ரொஃபஷனல் தான் எஜுகேட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், ஷார்ட் டேர்மில் எது நடந்தாலும் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிடும் சரிங்களா. ஸோ அவங்களும் அது புரிஞ்சுக்கணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் வை தே கம் டு அஸ் அண்ட் ஆஸ்க், ஒரு கோ டு டாக்டர் அண்ட் ஆஸ்க் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு. பீப்புள் நவ் தே ஆர் லைக் மோர் அவேர் ஆஃப் வாட் தேர் டூயிங். ஆஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பாப்புலேஷனும் இருக்காங்க, அவங்க இப்ப இப்பதான் கத்துட்டு இருக்காங்க, அதுக்காக தான் நம்ம இப்ப உட்காந்து பேசிட்டு எல்லாம் இருக்கோம். சோ கூடிய சீக்கிரம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா கிராஷ் டயட்ஸ் வேண்டாம், விச் இஸ் நாட் ஹெல்தி. இன் கேஸ் மேண்டேட்ரி நான் கிராஷ் டயட்ஸ் பண்ண ரெடி அப்படின்னா அதுல நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. சோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்கு நம்ம தனியா கிளாஸ் கூட எடுக்கலாம், அந்த லெவலுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஓகே மேடம் நான் என்னோட ஓன் ரிஸ்க்ல பண்றேன் அண்ட் ஐ கேன் டூ இட் என்ன சொல்றது வைஸ்லி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பண்ணலாம்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஸ்பெண்டிங் யுவர் டைம். நேர்களை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் இவ்வளோ ஒரு சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு மேம் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட உங்களும் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

அப்பா அம்மா சித்தி சித்தப்பா மாமா மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க MOPCRS. நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க MOPCRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. ஸோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு.
2: குழந்தை கல்லூரியில

0: ப்ளியேட்டு. Happy day, folks. You are listening to 107.8 FM Community Radio, and this is your RJ Vishali. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மியூசிக். இசை இசை என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவன் கூட வரப்போகிற ஒரு விஷயம். லைக் எப்படின்னா, அவன் எந்த மூடில் எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் அவன் மூடை வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரே விஷயம் என்னடா, மியூசிக் மட்டும்தான். இசை அவன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவன் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்னா மியூசிக். அவன் சோகமாக இருந்தாலும் அவன் மைண்டை சேஞ்ச் பண்ண போகிறது மியூசிக் மட்டும்தான். ஸோ அந்த மியூசிக் மூலயமா வந்து கன்வே ஆகிற ஒரு ட்ராவல் ஆகிற பர்சன்ஸ் யாருன்னா சிங்கர்ஸ். ஸோ பாடகர்கள் எம்ஓபியோட அப்கமிங் க்ரோயிங் சிங்கர்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருன்னா மதுமிதா அண்ட் அக்ஷயா. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்க சார்.
1: ஹலோ, நான் மதுமிதா பேசுகிறேன். நான் எம்ஓபி காலேஜில் படிக்கிறேன், பிகாம் சிஎஸ். என்னோட பேஷன் எல்லாமே மியூசிக் தான். நான் வந்துட்டு பிகாம் படிக்கிறேன், பட் மியூசிக் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அண்ட் தட்ஸ் வை ஐம் ஹியர்.
2: ஹாய், ஐ எம் அக்ஷயா. ஐ எம் ஃப்ரம் செகண்ட் பிகாம் சிஎஸ். எனக்கு மியூசிக்னா ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மியூசிக் இஸ் மை பேஷன். எனக்கு மியூசிக்னா அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் மியூசிக்.
0: ஸோ எந்த வயசுலேருந்து நீங்கள் மியூசிக் ஆரம்பிச்சிங்க?
1: மியூசிக் ஆரம்பிச்சதுன்னா சின்ன வயசுலேருந்து எப்போவுமே நான் மியூசிக், ஏன்னா அம்மா வந்துட்டு கொஞ்சம் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே வீட்டில் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அறியாமல் லைக் ஐ ஃபெல் ஃபார் இட் மாதிரி.
0: உங்கள் வயசை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
1: குறிப்பிட்டுனா லைக் நான் சின்ன வயசு, என்ன அறியாத வயசுலேருந்தே ஐ ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ
0: நீங்கள்?
2: எனக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பாடுவாங்க. ஸோ எனக்கு அந்த பேஷன் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் 3 இயர்ஸ். ஐ லேர்ன் கர்நாடிக், பட் ஐ ஸ்டாப் நவ் பிகாஸ் ஆஃப் ஸ்டடீஸ்.
0: ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிங்கிங் திறமையை வெளிப்படுத்த உங்களுக்கே தெரிய வந்ததா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொவோக் பண்ணி இன்வோக் பண்ணி இது பண்ணாங்களா?
1: அம்மாக்கு அப்பாக்குலாம் வந்துட்டு கர்நாடிக்னா பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னதுனால கர்நாடிக் ஜஸ்ட்டு எனக்கு கற்றுக்க வச்சாங்க. பட் எனக்கு கர்நாடிக் கற்றுக்கிட்டனால எனக்கு மியூசிக்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கே அது தெரிஞ்சது, லைக் ஆமாம் எனக்கு மியூசிக்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. சின்ன வயசுலேருந்தே அது தெரியாமல் கற்றுக்கிட்டேன். ஆஃப்டர் தென் ஐ ரியலைஸ்.
2: எனக்கு வந்துட்டு அம்மா தான் மெயின் ரோல். அம்மா தான் வந்துட்டு நீ நல்லா பாடுற, நீ கர்நாடிக் கற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணது மை மாம்.
0: ஸோ ஃபேமிலியில் யாராவது சிங்கர்ஸ், கர்நாடிக் தெரிஞ்சவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு யாராவது?
1: சிங்கிங் பேக்ரவுண்ட்லாம் யாரும் கிடையாது என் ஃபேமிலியில். பட் மம்மி வந்துட்டு வீணை வாசிப்பாங்க. பட் கர்நாடிக் டச் இருக்கும். எங்கள் அம்மா பாடுவாங்க நல்லா, பட் ஷீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ட்ரெயின் சிங்கர் கைண்ட் ஆஃப்.
0: ஸோ அம்மாக்கு இருந்த அந்த ஆசையை பொண்ணும் அப்படியே நிறைவேற்றி வந்துட்டு இருக்கீங்க. குட். நீங்க அம்மா?
2: எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லாரும் பாடுவாங்க. என்னோட கசின்ஸ் எல்லாருமே நல்லா பாடுவாங்க. அவங்க நிறையா அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் அதுலேருந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
0: ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்க. தட்ஸ் வெரி குட் டு ஹியர். அண்ட் உங்களுக்கு கடைசி, ஐ மீன் சின்ன வயசில் ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு துணையாக ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையும், இப்போ ஒரு உங்கள் குரு கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வர்றது வரைக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எது சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் யார் உங்களுக்கு ப்ரொவோக், ஐ மீன் ரொம்ப ஹெல்ப் பண்ணது யார் ஃபேமிலியிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ஃபேமிலியோ இல்லை அவுட் சைட் பீப்புளோ யார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்?
1: அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப மோட்டிவேஷ்னல் டைப். எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணி செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி டைப். ஸோ ரொம்ப கைண்ட் நேச்சர் அந்த மாதிரி. இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்வீட் எனக்காக செய்வாங்க. அந்த அது எனக்கும் தெரியும்.
0: ஆப்வியஸ்லி எல்லா அம்மா அப்பாவும் அவங்க பொண்ணு நல்லா வரணும்னா அது ஒரு எண்ணம் இருக்கும்.
2: எனக்கும் அதே மாதிரிதான். நான் வந்துட்டு எனக்கும் அம்மா அப்பா வந்துட்டு ரெண்டு பேருமே என்கரேஜ் பண்ணுவா, பட் அம்மா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். அவள் தான் வந்துட்டு எல்லாரையும் கிளாஸ் கூட்டின்னு போறதா இருக்கட்டும், இல்லை எனி காம்படிஷன் கூட்டின்னு போறதா இருக்கட்டும், அவள் தான் மெயின் ரோல்.
0: ஸோ எல்லா வீட்லேயும் அம்மா வந்து மல்டி டேலண்டட்னு வாங்க. ஆப்வியஸ்லி சேம் கோஸ் வித் அக்ஷயாஸ் மாம் அண்ட் மதர்ஸ் மாம் டூ. அண்ட் இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, எப்போ எந்த வயசுலேருந்து நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண ஆரம்பிக்கீங்க?
1: ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அறியாத வயசுலேருந்து ஆக்சுவலி நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் நானாக எனக்கு மியூசிக் லவ் வந்து அறிஞ்சு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னால் ஆக்சுவலி நான் டென்த்து லெவன்த்தில் தான் நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிஜமாக ஏறினேன். பட் சின்ன வயசில் அது அறியாதமாக, அது சும்மா சின்ன வயசுக்கு பண்ணது. பட் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இப்போ கூட இருக்கும், அது அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்டேஜ் ஏறினது அப்படின்னா லெவன்த்து தான், லெவன்த் ஸ்டாண்டர்ட்.
0: ஸோ அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டெல்லாம் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல வரீங்க?
1: இல்லை, ஃபேஸ் பண்ண முடியல. பட் என்னை கூட இருக்கவங்க என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க, என்னால் முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது சார்.
2: எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 2006லேருந்து நான் சூப்பர் சிங்கர் போகிறேன். அங்கே வந்துட்டு நான் ஃப்ரம் 2006 ஐ வாஸ் ட்ரைங், ஐ வெண்ட் அப் டு 5th ஸ்டேஜ் அண்ட் ஐ டிட் வெல், பட் ஐ காட் ரிஜெக்டட்.
0: பரவாயில்ல, முயற்சி திருவினையாக்கும் என்பது உங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன்.
2: ஆனால் 2006லேருந்து ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் ஐ இம்ப்ரூவ்ட் அ லாட்.
0: ஆ, சி, ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ சக்ஸஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கல், ஐ மீன் ஒவ்வொரு படியாக ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. ஸோ பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையோடு எதிர்பார்த்துட்டு இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் கிட்டேருந்து ஒரு சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ரெண்டு பேரும்?
1: ஓகே, நீங்கள் இப்போ பேசினது ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்ன்னு கேட்டேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடிடலாமா?
0: ஓகே, மோட்டிவேஷ்னல் சாங், குட்.

0: எத்தனை பேருன்னு இல்லை கணக்கு, பட் எவ்வளோ பேர் ஆகுறாங்கன்னு முக்கியம் இல்லை, பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, பார்க்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, எனக்கு அதான் முக்கியம்.
1: நீங்கள் அப்படியா?
2: எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நான் பாடினதை வச்சு அவங்களும் சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.
1: ஸோ சின்ன வயசுலேருந்து பாடுறேன், சின்ன வயசுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறீங்க, பட் இது வரைக்கும் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு?
0: அவார்ட்ஸுன்னு சொல்லும்போது ஸ்கூல்லாம் என்னோடய இம்பார்ட்டண்ட் ரோல், என்னை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணது டு மியூசிக் வேர்ல்டு, எவ்ரி திங். அவங்க எனக்கு ஒரு பேண்ட் கிரியேட் பண்ணாங்க, அண்ட் தே ஷோட் மீ மெனி ஸ்டேஜஸ். எனக்கு வெளியில் போய் நிறைய பாடினேன், ஏன்னா நான் எப்போவுமே ஸ்கூலுக்குள்ளேயே பாடிட்டு இருந்தேன். சர்ச் பார்க், சீக்ரெட் ஹார்ட் சர்ச் பார்க்கில் படித்தேன். என் ஸ்கூல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க, அதனால நிறைய பேண்ட்ஸ் போயிருக்கேன், ஸ்டேஜஸ் ஏறியிருக்கேன், குயர் கேண்டில் பேண்டில் இருந்திருக்கேன். இது கேரளாவுக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் குயர் போய் வி ஒன் செகண்ட் பிளேஸ், அண்ட் ஒரு டிவைன் காம்படிஷனில் ஐ காட் செகண்ட். அண்ட் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா மேடம் கண்டக்ட் பண்ண கிறிஸ்மஸ் காம்படிஷன்லையும் ஐ டுக் பிளேஸ், அண்ட் அது தவிர கல்ச்சுரல்ஸ் எல்லாத்தையும் ஐ டுக் பிளேஸ். அண்ட் பேண்டில் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூலோட எல்லா சிங்கிங் காம்படிஷன்ஸுமே கண்டிப்பாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்போஜர். என்னோட சிங்கிங் வேர்ல்டு கொண்டு போனது வெரி பிக் கான்ட்ரிபியூஷனாக என்னோட ஸ்கூல் தான் சொல்லுவேன்.
1: ஸோ லைக் த சே கோஸ், ஸ்கூல்ஸ் ஆர் தி பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இட் கேவ் யூ எக்ஸ்போஷர். ஸோ அக்ஷயா, நீங்கள்?
2: எனக்கு ஸ்கூலில் ஃபுல்லாக ஒன்லி ஸ்டடீஸ் தான், நான் சிங்கிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்போ பிகாஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஆனால் நான் அது தவிர ஒரு ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன், அது ஒரு ஃபாரின் அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் ஒரு ஜிங்கிள்ஸ் பாடினேன். அது வந்துட்டு அங்கே ஃபாரினில் அட்வர்டைஸ்மெண்ட்காக ரிலீஸ் பண்ணாங்க.
1: ஸோ அந்த ஜிங்கிளில் ஒரு டூ லைன் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. ஃப்ரம் அதை தவிர ஜிங்கிள் மறந்துடுச்சுன்னா யூ கேன் சிங் அ சாங் ஃபார் அஸ்.
2: நான் சின்ன தாயவள் ஃப்ரம் தளபதி பாடுறேன். சின்ன

0: One main thing, I dedicate the song to my mom.
1: Wow. So, amma kandi romba anboda paadi irkinga. So, ungalku vandu first stage performance eppadi pannenra andha nyavagam irukka innum? எப்படி அதை ஃபேஸ் பண்ணனீங்க எல்லாம்?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா சுத்தமாக மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் சிங்கிங் குரூப்பில் தான் ஸ்டேஜ் ஏறினேன். சோலோவாக பாடினது வாஸ் வெரி மெமரபிள். குரூப்லேயும் நான் நிறைய ஏறினேன். அதுக்கப்புறம் எனக்கு பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் வெரி நர்வஸ் அண்ட் என்னால் மறக்கவே முடியாது.
1: எப்படி ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது?
2: ஆடியன்ஸ் என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு அப்படியே தண்ணியாக வந்துச்சு கண்ணில். அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ் தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. என்னோடய குரூப் மேட்ஸும் என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஃபேஸ்.
1: ஆல்வேஸ் எவ்ரி ஒன் வில் பி ஸோ சப்போர்ட்டிவ் டு அஸ்.
0: எனக்கு சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் வேறு. ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு அப்படியே நடுங்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் when I was going on அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பழகிடுது.
1: ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப எங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாடலாமே?
2: ஷோர் பாடலாம்.
3: வெண்மேகம் முட்டை முட்டை பொன் மின்னல் வெட்ட வெட்ட போ

0: ஸோ தட் வாஸ் அ குட் ஒன். ஸோ இவ்வளோ இவ்வளோ இது பண்ணக்கப்புறம் உங்கள் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்கவே இல்லையே. உங்களோட இன்ஸ்பிரே சின்ன வயசுலேருந்து லைக் இவங்கள பார்த்து தான் நம்ம இவங்கள மாதிரி தான் வரணும், இவங்களாலதான் நீங்கள் சிங்கிங் ட்ராக்கே எடுத்தீங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு
1: இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால் ஏஆர் ரஹ்மான் வாஸ் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் ரிஹானா, எனக்கு ரிஹானா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ மாதிரி வாய்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி அடோர் ஹர்.
2: எனக்கு வந்துட்டு எப்பயுமே இளையராஜா தான், இளையராஜா தான் பெஸ்ட்டு. அவரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி அவர் என்னென்ன அழகாக மியூசிக் போட்டிருக்காரு, அவர் சாங்ஸ்லேருந்து நான் ஆக்சுவலாக கற்றுட்டேன் எல்லா மியூசிக்கும். எனக்கு அவர் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மை இன்ஸ்பிரேஷன் வாஸ் இளையராஜா.
0: ஸோ எவர் கிரீன் இளையராஜா அப்கமிங் ஜெனரேஷனையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டுருக்காரு. மீஸ் மோஸ்ட் மியூசிக் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர்.
1: மோஸ்ட் ஃபேவரட்னா ஏஆர் ரஹ்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு அனிருத்தும் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. அனிருத் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஸோ அனிருத் ஆல்சோ இஸ் கிவிங் அன் இம்பாக்ட் ஆன் எவ்ரிபாடி. சிங்கர்ஸ்
1: எனக்கு ஸ்ரேயா கோஷல் ரொம்ப பிடிக்கும். அண்ட்
2: எனக்கு வந்துட்டு மியூசிக் டாக்டர்னா இளையராஜா மட்டும்தான். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் பிடிக்கும் பட் இளையராஜா தான் மோஸ்ட் ஃபேவரட். சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் ஸ்ரேயா கோஷல்.
0: இது வரைக்கும் செலிப்ரிட்டிஸோட ஏதாவது பிக் கான்சர்ட் ஆர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா?
1: செலிப்ரிட்டிஸோட பண்ணதில்ல, அது ட்ரீம்ஸில் தான். இனிமேல் ரியாலிட்டி ஆகும்னு
0: நம்புகிறேன்.
2: இல்லை பண்ணதில்லை பட் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு.
0: யா ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் டு சீ தட். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அன்எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
1: அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எப்பவுமே குரூப்பில் தான் பாடிட்டுருப்பேன். அன்னைக்கு எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சோலோ பாடணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு மெயின் பார்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப நடுங்கிடுச்சு பட் நான் அது அந்த பர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். லைக் எல்லோரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, லைக் ஹோல் ஸ்கூல் என்கிட்ட வந்து நீங்கள் அன்னைக்கு சூப்பராக பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என்னோடய ஜூனியர்ஸ்லேருந்து என்னோட சீனியர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி.
2: நான் நம்ம காலேஜ் தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு சான்ஸ் கிடச்சிது ஜெயின் காலேஜில் போய் பாடுறதுக்கு. எனக்கு அப்போது என்ன சாங் லிரிக்ஸ் ஒன்றுமே தெரியாது. நான் போய் கரெக்டாக ஸ்டேஜில் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வர கிடச்சது. அதுதான் இருக்குது காமெடி.
0: ஸோ அன்எக்ஸ்பெக்டிங் டூ கிவ் அ பிக் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, குட். குரூப் சிங்கிங் வந்தாலே சம்டைம்ஸ் கான்ட்ரவர்சிஸ் நடக்கும், லைக் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வித் த குரூப் பீப்புள் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
1: குரூப்
0: ஐ யூ ஆல்வேஸ் கன்வீனியன்ட் வித் தி குரூப் பர்ஃபார்மன்ஸஸ்?
1: எனக்கு நான் வந்துட்டு எப்போவுமே பேண்ட், ஐ ஹேட் அ பேண்ட் இன் ஸ்கூல். எல்லாருக்கும் வி ஹேட் மெயின் பார்ட்டிசிபண்ட்டு, ஒருத்தர் லோ எடுத்துப்பாங்க, இன்னொருத்தர் ஹை. ஐ வாஸ் த இது சிங்கர் அண்ட் ஒருத்தர் கிட்டார்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஐ டென்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். நம்ம காலேஜ்லேயும் இட் வாஸ் குட். ஏன்னா ஐ ஹேட் மெனி சான்சஸ் டு ஸ்டேஜ் வித் குரூப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் இட்.
2: எனக்கு குரூப் வந்துட்டு அவ்வளோவா ஒத்து வராது, பிகாஸ் எனக்கு சோலோ தான் ஏன் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அபிலாஷா ஜங்காருக்கு எல்லாம் இது பண்ணதுனால எனக்கு குரூப் கொஞ்சம் இப்போ கன்வீனியண்டாக இருக்கு.
0: ஸோ உங்களுக்கு அது பழக்கம் ஆயிட்டுருக்கு.
2: ஆமாம்.
0: ஸோ இவ்வளோ சிங்கிங் பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து ஒரு சின்ன மாற்றம் இல்லை, ஒரு சின்ன பாதை மாற்றம் என்னென்னா இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ்னா அதான் இங்கிலீஷ் ஆல்பம்ஸ் எனக்கு பிடிக்கும். தமிழில் சொல்லப்போனால் இப்போது ரீசெண்டாக ஹிப்ஹாப் தமிழன் அப்புறம் அவங்கெல்லாம் வராங்க. ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னடா அப்படின்னு இருந்துச்சு, பட் எனக்கே அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் யோசிக்க பார்த்தா அவங்க தே ஆர் இம்பேக்டிங் தமிழ் இன் அ வே தட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் திங். எனக்கு அது அந்த திங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: எனக்கும் ஹிப்ஹாப் தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்ட்டாக ஆல்பம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அது வந்துட்டு நம்ம ஹிப்ஹாப் தமிழை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்ட்டாக ஆல்பம்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஆல்பம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு.
0: ஹிப்ஹாப் தமிழாக கூட எல்லாரும் ஒரு ரெவல்யூஷனரி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. யா தே கிவ் அ கிரேட் இம்பேக்ட் அண்ட் அவங்க மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது எப்போவுமே தமிழ் தமிழ் தமிழ். அது ஒரு நல்ல விஷயம். எல்லாருக்கும் இப்போ வெஸ்டர்னைசேஷன் ரொம்ப முக்கியமாக போச்சு. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தமிழ் பற்றி பெருமையாக பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஆதி. ஸோ இவ்வளோ பேசினா நல்லா. ஆதி இஸ் ஆல்வேஸ் ஃபேமஸ் ஃபார் ராப். ஸோ உங்களுக்கு ராப்னா என்ன, அது எப்போ வந்துச்சு, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா?
1: இல்லை அதை பற்றி ஐடியா இல்லை. பட் ராப்னா
3: பிடிக்கும், தெரியும்.
1: அது எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் மனப்பாடம் பண்ணி பாடிடும்.
0: ஸோ ராப் அது வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது. பட் எல்லாருக்கும் வந்து ராப்ன்ற விஷயம் என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ராப்னு தோணுனது எப்போன்னா ஆப்பிரிக்காவில் நீக்ரோஸ் வந்து கருப்பு இனத்தினர் வந்து அவங்களுக்காண்டி போராடும் போது இந்த விஷயம் வந்துச்சு. அவங்க வே ஆஃப் ஃபீலிங், அவங்க அடிமைத்தனத்தை வந்து அவங்க அவங்க உள்ள என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை தான் வந்து ராப் மூலயமா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ராப்ன்றது வந்து இட்ஸ் நாட் வெஸ்டர்னைசேஷன், இல்லை இது வே ஆஃப் சிங்கிங், அதெல்லாம் மட்டும் இல்லை. பட் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா ராப் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து நீக்ரோஸ் வந்து ஐ மீன் கருப்பு இனத்தினர் வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணாங்க அவங்க அடிமைத்தனத்தை போக்குக ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்சேஷன் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து தப்பட்டை அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் இதை வந்து மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் வந்து எல்லாருமே லைக் அதை கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ராப்ன்றதும் இப்போ வந்து ஆதி வந்து அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஆல்பம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சிங்கிங் பண்ணணும்னு ஏதாவது ஆசை இருக்கா?
3: இண்டிபெண்டன்ஸ் சிங்கிங் எனக்கு பிடிக்கும், பிடிக்கும், ஐ வில் டூ. பட் ஆனால் இப்போது ஐ எம் நாட் ரெக்கக்னைஸ் சிங்கர்.
0: ராப் என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? 107.8 ஸ்டேஷன் வந்துட்டு ஒரு வாட்டியாவது ராப் பாட ட்ரை பண்ணுங்கள்ல.
3: ராப் எனக்கு வராது, பட் இண்டிவிஜுவல் சிங்கிங் எனக்கு வரும்.
0: ஓகே, ஸோ ஃபர்தராக ராப் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ ராப் பாடவும் கற்றுக்கோங்க, அதை எங்கள் ரேடியோ மூலயமா எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுங்க. ஸோ உங்களோட இதோட பாத ஐ மீன் சிங்கிங் கேரியரை போகோட எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க?
3: நான் வந்துட்டு ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சூப்பர் சிங்கரில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த இயர். ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங்.
0: அப்போ பிகாம் படித்தோம் அதுதான் லைஃப் கெரியர்னு இல்லை, சைட் பை சைட் நீங்கள் மியூசிக்கும்
2: பண்ணுறீங்க. எனக்கும் அதே தான், பிகாம் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் என்னோட மெயின் ரோலே வந்துட்டு மியூசிக் தான். அதில் போயிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் நான் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை
0: பண்ணுவேன். மியூசிக் இவ்வளோ பேசணும், பட் இது வரைக்கும் நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை சாங் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
3: மியூசிக் கம்போஸ்லாம் பண்ணதில்லை, பட் என்னால் மியூசிக்லாம் இருக்கவே முடியாது, லைக் சும்மாவே இருக்க மாட்டேன். லைக் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் என் மைண்டில் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது பாடுவேன் அந்த மாதிரி. ஸோ சும்மா ட்ரை பண்ணுவேன், ஆனால் கேட்குறவங்க கேட்பாங்க.
0: அப்போது அப்பார்ட் ஃப்ரம் சிங்கிங் உங்களால் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது?
3: நான் வீணை வாசிப்பேன், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்.
2: நான் கீபோர்ட் வாசிப்பேன், பட் இப்போ ஸ்டடீஸ்க்காக நான் கொஞ்சம் கேப் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் திருப்பியும் கிளாஸ் போய் கற்றுக்க போகிறேன்.
0: எல்லாரும் வந்து மியூசிக்கில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் இப்போ வந்து ஒரு ஒரு பாட்டு பாட முடியுமா எங்களுக்காண்டி?
3: ஓகே.
0: ஸோ சைட் பை சைட் மியூசிக்லேயும் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, தட்ஸ் அ குட் திங். ஃபர்தராக இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணி நீங்கள் கிரேட் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும்னு வி கங்க்ராச்சுலேட் யூ. அண்ட் அதுதான் எம்ஓபி சிஆர்எஸும் ஒன் 107.8 FM-உம் விரும்புது. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் இப்போ எங்களுக்காண்டி ஒரு சாங் பாட முடியுமா ரெண்டு பேரும்?

0: தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் கேட்கலாமா?
1: என்னோட ஃபேவரட் வந்துட்டு மூன்றாம் பிறை படத்துலேருந்து கண்ணை கலைமான இளையராஜா ஃபேவரட், அது என்னோட ஃபேவரட் சாங்.
0: ஓகே, நீங்கள் மதுமித்தா?
2: ஃபேவரட் சாங்னா அது சொல்லவே முடியாது, லைக் தௌசண்ட்ஸ் அப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டானா ஐலேஸ் ஐலேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதுலேருந்து ஒரு ரெண்டு வாரி
2: நீங்க

0: தேங்க்யூ அக்ஷயா, தட் வாஸ் ரியலி
1: தேங்க்யூ
0: அன்
1: ஸோ
0: ஆசம்
1: மச்.
0: சாங். இப்போ நீங்க யாருக்காவது ஏதாவது சாங் டெடிகேட் பண்ண நினைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் யூ கேன் எக்ஸ்பிரஸ் எனி திங் த்ரூ ஆர் ரேடியோ ஸ்டேஷன் 107.8.

0: இதை எங்க அம்மாக்காக டெடிக்கேட்.
1: Thank you, so lovely. நீங்க அக்ஷயா?
2: எனக்கு டெடிக்கேஷன் அம்மாக்காக தான், அம்மாக்காக ஒரு சாங்.

0: நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து.
1: தேங்க்யூ. உங்கள் மம்மி வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுப்பாங்க நான் நினச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ப்ளே டைம். ஓகே, என்னென்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் குவிஸ், ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சிங்கிங் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கீங்கன்னு நான், ஐ மீன் ஆஸ் அ சிங்கர்ஸ் நீங்கள் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரிய போகுது. ஸோ அவ்வளோ டஃபாலாம் இருக்காது, ஈஸியாக தான் கேட்க போகிறேன். ஈச் கேரிஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அக்ஷா, சித்ரா மேமோட பெட் நேம் ஷீ இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ்.
2: ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு
3: எனக்கு தெரியும்.
1: ஓகே,
3: சின்ன கோயில் கரெக்டா.
1: அண்ட் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஆரோட ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி
3: ரோஜா வீட்.
1: யா, ஹர் ஜெயராஜ் த
3: ஐ டோன்ட் நோ.
1: நீங்கள்?
2: நோ ஐடியா.
1: இட்ஸ் மின்னலே.
3: ஓகே,
1: அவரோட ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் அ பிக் பேங் டு ஹிம், பெரிய ஹிட் ஆச்சு மின்னலே. சின்மையோட ஃபர்ஸ்ட் சாங்
2: நெஞ்சல் தில்தல்
3: ஃப்ரம் மையா மையா ஐ திங்க். நோ நோ நோ நோ,
2: நெஞ்சல் தில்தல் ஃப்ரம் கன்னத்தில் முத்தமிட்டா.
1: யா, ஒரு தெய்வம் தந்த பூவேணி. ஜானகி அம்மாவோட ரீசன் சாங்
2: அம்மா அம்மா விஐபி.
1: ஸோ ஹிந்தி சிங்கர் தமிழ் தெரியாம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி.
3: ஸ்ரேயா கோஷல்.
2: ஸ்ரேயா கோஷல்
1: என்ன ஒரு சிங்கர்?
2: சாதனா சக்கர்.
1: ஓகே, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எந்த வருஷத்தில் வந்து ஆஸ்கர் வாங்கினார்?
2: மேபி 2008 2006.
1: ஈவன் நீங்கள் கெஸ் பண்ணதும் கரெக்ட் தான், 2008. சரி, ஆக்டர்ஸாக இப்போ சிங்கர்ஸ் ஆயிருக்காங்க தெரியுமா?
2: தனுஷ்.
1: அதில் ஒன்று சொல்லுங்க.
2: தனுஷ், சிவகார்த்திகேயன்.
3: சிவகார்த்திகேயன்
2: தென்
1: ஒரு நாலு பேர். நீங்கள் மது ட்ரை பண்ணுறீங்களா?
3: ஆண்ட்ரியா கூட சிங்கிங் நத்திங் பட் ஷீஸ் அ ப்ரொஃபஷனல் சிங்கர்.
1: யா, நான் வந்து ஆக்டிங்லேருந்து சிங்கிங் பண்ணிகிட்ருக்கவங்க பற்றி
3: கேட்குறேன்.
1: சரி, இட்ஸ் ஃபர்ஸ்ட் விஜய் சார்.
3: விஜய்,
1: தென் தனுஷ் சார், தென் சிவா கார்த்திகேயன், then Surya Karthik and the list goes.
3: Yeah,
1: so thank you for having you here. It was a great pleasure having you people. Unga busy schedule ka thavirtha enga kuda ivlo time spend pannadhukku romba nandri.
3: Thank you engla koopittu honor pannadhukku. I mean ivlo na paadradhen solli enna recognize pannadhukku so much.
2: நானும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் என்னையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி என்னோட சிங்கிங் எல்லாம் பாப்புலரைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப
1: இல்லை. கம்யூனிட்டி ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும், 1078 பொறுத்த வரைக்கும், யாருமே நாட் லெஸ் ஆர் நாட் மோர், எல்லாருமே ஈக்குவல் இஃப் யூ பீப்புள் ஆர் வெரி டேலண்டட். ஸோ தேங்க்யூ. ஒரு பிக் டேலண்டட் குரூப் ஆஃப் பீப்புள் வி ஹாவ் இன் எம்ஓபி, அண்ட் இட் வாஸ் வெரி கிரேட் ப்ளஷர் ஹேவிங் யூ பீப்புள். Thank you so much.
2: And thank you so much.
1: People will be knowing that you are quite knowledgeable with singing. and this is RJ Vishali signing off in 107.8 Community Radio. So, in the song, Mandir, to all the friends in Chennai and in Tamil Nadu, I dedicate this to everyone.

You'll be with me wherever I go. So all friends, stay together and be happy. The thought of the day. Happiness is not something ready-made. It comes from your own actions. சந்தோஷம் என்கின்றது யார் கையிலும் இல்லை. அது நீங்கள் செய்கின்ற செயல்களில் தான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.

0: எட்டு. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: ஹலோ சென்னை,
2: நீங்க கேட்டுட்டு இருக்கது எம்ஓபி 107.8.
1: இட்ஸ் என்ரிச்சிங்.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, செல்பி. செல்பினாலே எல்லாருக்குமே ரொம்ப கிரேஸ். எங்க பார்த்தாலும் செல்பி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லேட்டஸ்டா சென்னையில மெட்ரோ ட்ரெயின் வந்தது. மெட்ரோ ட்ரெயினை பார்க்க போனாங்களோ இல்லையோ, மெட்ரோ ட்ரெயின் கூட நின்று செல்பி எடுத்துக்கிறதுக்கே தனியா ஒரு கும்பல் போனாங்க. இப்பவும் போயிட்டு இருக்காங்க. சண்டே சண்டே திருவிழா மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு செல்பி மோகம் பரவிட்டு இருக்கு. செல்பினாலே அது ரொம்ப யூத்ஃபுல்லான விஷயமா இருக்கு. இத பத்தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினா என்னன்னு தோணுச்சு. செல்பி பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க வைஷ்ணவி அண்ட் அம்ருதா. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க.
3: ஹாய், என் பேர் அம்ருதா. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செல்பி செல்பி செல்பி அப்படின்னு போட்டோ போட்டோ போட்டோன்னு எடுத்து அப்லோட் அப்லோட் அப்லோட் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுமா செல்பினா என்னன்னு? தெரியுமா, செல்பிங்கிறது நம்மள நாமளே போட்டோ எடுக்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் செல்பி. செல்பி வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ராபர்ட். அவங்க வந்து செல்ஃப் டைமர் வச்சுட்டு போட்டோ எடுத்தாங்க. அடுத்தது ஒரு லேடி வந்து ஃபுல் போஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மிரர்ல மிரர் முன்னாடி நின்று செல்பி எடுத்தாங்க. இதுதாங்க செல்பியோட ஹிஸ்டரி.
4: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி. நானும் அமிர்தாவும் கிளாஸ்மேட்ஸ் தான். ரெண்டு பேரும் பிஎஸ்சி செகண்ட் இயர் தான் படிக்கிறோம். அவ வந்து செல்பியோட ஹிஸ்டரி சொன்னான். இப்போ பிரசென்ட்ல செல்பியோட கண்டிஷன் பத்தி நான் சொல்றேன். எப்போ பாரு செல்பி தாங்க, எங்க பார்த்தாலும் செல்பி தாங்க. நின்னா செல்பி, உட்காந்தா செல்பி, படுத்தா செல்பி, எழுந்தா செல்பி, எப்ப பாரு என்ன எடுத்தாலும் செல்பி செல்பி செல்பி செல்பி செல்பி செல்பி மட்டும்தான். இப்ப நம்மளோட யூத் மத்தியில செல்பியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறந்த குழந்தை முன்னாடி நின்று கூட செல்பி எடுக்கிறாங்க. சரி ஓகே, இதை நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிறந்த குழந்தை செல்பி எடுக்க வேண்டியதா, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டெத்துக்கு போய் அவங்க கிட்ட துக்கம் விசாரிக்கிறத விட்டுட்டு செல்பி எடுத்து அச்சுச்சோ மை பெரியப்பா டைட், அச்சுச்சோ மை கிராண்ட்மா டைட் அப்படி சொல்லி போட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால போட்டு லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா செல்பின்றது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுக்குன்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு போயிட்டு செல்பி எடுத்து அதை போய் இதுல போட்டு சோசியல் மீடியால போட்டு ரொம்ப கஷ்டங்க. இப்ப நம்மளோட நாடு எங்க போகுதுன்னே தெரியல. இது செல்பினால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்டல் சிக்னஸ். நம்ம செல்பி எடுக்கிறோம், செல்பி எதிர்த்தாலும் செல்பி எடுக்கணும் செல்பி எடுக்கணும். இப்ப நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு.
3: ஆமா வைஷ்ணவி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்போ எல்லாம் ரொம்ப செல்பி எடுத்துட்டு மென்டல் சிக்னஸ் ஆயிட்டே வராங்க. ஆனா அது மட்டும் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா முக பாவங்கள் மாறிட்டே வருது.
4: ஆமா அமிர்தா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இப்ப செல்பி எடுக்கிறதுக்காக ஒன்றரை கண்ணுல போஸ் குடுத்து குடுத்து இப்ப அவங்க மூஞ்சே அப்படிதான் இருக்கு. சாதாரணமா பார்க்கும் போதே அவங்க அப்படி பாக்குற செல்பி எடுக்கிறதுக்கு போஸ் குடுக்கறப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒருத்தர் மட்டும் நின்று குரூப்பா போட்டோ எடுக்கணும், செல்பி எடுக்கிறப்ப குரூப்பா போட்டோ எடுக்க முடியலன்ட்டு செல்பி ஸ்டிக் வேற ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரூம் ஸ்டிக் இல்லாம கூட பொண்ணுங்களை பாத்துலாம் இப்ப செல்பி ஸ்டிக் இல்லாம பாக்கவே முடியாது. என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு என்னென்னமோ அவங்க வளர்றாங்க. பட் ஆனா அதெல்லாம் இப்ப நமக்கு தேவை கிடையாது. நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, செல்பி எடுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு உங்களோட லிமிட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
0: தேங்க்ஸ் அமிர்தா அண்ட் வைஷ்ணவி. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் அமிர்தாவும் வைஷ்ணவியும் பேசிட்டு இருந்ததை கேட்டீங்க இல்லையா? செல்பி எடுக்கிறது ஒன்றும் தப்புன்னு நாங்க சொல்லலைங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். இந்த மாதிரி லிமிட்டை கிராஸ் பண்ணி போறதுனால தான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படிச்சேன். ஃபாரின்ல ரெண்டு கப்பல்ஸ் டூர் போனப்போ மலையில ஏறி நின்று செல்பி எடுக்கிறேன்ட்டு எவ்வளவு எட்ஜில் நின்னு இருக்கோமா, கொஞ்சம் முன்னாடி நின்னு இருக்கோமான்னு கூட கவனிக்காம செல்பில இருக்க கிரேஸ்ல ஸ்லிப் ஆகி மலையில இருந்து விழுந்து இறந்தே போயிட்டாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் போனுமா? ஃபாரின்ல தான் இப்படின்னு இல்லங்க, நம்ம ஊர்லயும்
3: நார்த் சைட்ல இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. ரெண்டு கப்பிள்ஸ், அதுவும் ஹனிமூனுக்கு போன கப்பிள்ஸ், ஃபாரஸ்ட் குள்ள போய் செல்ஃபி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்ட்டு திடீர்னு வந்து யானை வந்து அவங்க காரை இடிச்சிருக்கு. நல்ல வேலையா உடனே அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு வந்துட்டாங்க. இவ்ளோ சீரியஸா போற அளவுக்கு அங்க கிரேஸ் இருக்கிறது ஒரு செல்ஃபிக்காக. உயிர் தாங்க ரொம்ப முக்கியம், செல்ஃபி எல்லாம் அதுக்கப்புறம். அப்புறமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க கூட யாராவது நின்னு செல்ஃபி எடுத்து போடுற நிலைமைக்கு ஆயிடும். இவ்ளோ தூரம் எல்லாம் செல்ஃபி எடுக்கிறேன்னு மோகமா போயிடாதீங்க, அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஓகே, செல்ஃபி எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, பட் எல்லா விஷயத்தையுமே, செல்ஃபி மட்டும் இல்லங்க, எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் லிமிட்டோட இருந்துக்கோங்க, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஓகே, வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஷாலினி.
1: Give me an M, M, give me an O, O, give me a P, P, M, O, P, F, M.
5: M, O, P, F, M, 107.8.
6: M, O, P, F, M, 107.8.
7: ஹே மாலினி, இங்க பாரு, இந்த பத்மாக்கு ஒரு உலக அழகின் நினைப்பு. புதுசா போட்டோவை போஸ்ட் போட்டிருக்கா. நான் அதுக்கு கீழே செம்ம மோசமா கமெண்ட் போட்டுட்டேன். இதை யாராவது படிச்சா அவங்க காதுல இருந்தும் கண்ணுல இருந்தும் ரத்தம் தான் வரும். அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா? நான் இவளுக்கு என்னோட ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். பிரிட்டி டால் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. இப்போ நான் கமெண்ட் கூட அதுலதான் பண்ணிருக்கேன். இங்க வந்து இதை பாரு, செம்ம காமெடியில அவரை யாருக்குமே சுத்தமா பிடிக்காதுடி. எனக்கு செம்ம கெத்தா இருக்கு.
8: என்னடி இவ்ளோ மோசமா கமெண்ட் பண்ணிருக்க? என்ன ரம்யா சொல்ற? என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? ஒருத்தவங்களோட தோற்றத்தை கிண்டல் பண்றது மட்டும் இல்ல, ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இட் இஸ் a டிஜிட்டல் அஃபென்ஸ். அவங்க கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவ?
7: அட விடுடி, இதுக்கெல்லாம் யாரு போலீஸ் கேஸ் கொடுக்க போறாங்க? அப்படியே போனாலும் அவங்களுக்கு பிரிட்டி டால் யாருன்னு யாருக்கு தெரிய போகுது? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடி, பாத்துக்கலாம், வா, நீ ஃப்ரீயா விடு.
8: இங்கதான் நீ தப்பு பண்ற ரம்யா. நீ போடுற ஒவ்வொரு கமெண்ட்லயும் உன்னோட ஐபி அட்ரஸ் மூலமா ட்ராக் பண்ண முடியும். நீ பிரிட்டி டாலா இல்ல ரம்யாவான்னு கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீஸ்க்கு 5 நிமிஷம் கூட ஆகாது.
7: நிஜமாவா சொல்ற மாலினி?
8: ஆமா, 2026 சட்டப்படி ஆன்லைன்ல ஒருத்தரை ஆபாசமா பேசுறதோ, வெறுப்ப தூண்ற மாதிரியான பேச்சுல ஈடுபடுவதோ தண்டனைக்குரிய குற்றம். அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இழிவுபடுத்துவது போன்ற செயல்ல ஈடுபட்டா BNS, அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா செக்ஷன் 196 மற்றும் 79 படி 3 வருஷம் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம IT ஆக்ட் வேற இருக்கு. உன்னோட படிப்பு, வேலை, எதிர்காலம் எல்லாமே இந்த 1 நிமிஷம் கெத்துக்காக காணாம போயிடும்.
7: ஐயோ, நான் விளையாட்டாதான் பண்ணேன், இப்பவே அதை டிலீட் பண்ணிடுறேன். என்ன சும்மா பயமுறுத்தாத.
8: டெலிட் பண்ணாலும் அவங்க ஒருவேளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தா மாட்டிக்கலாம். இனிமேலாவது இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி முகமுடி போட்டுக்கிட்டு மத்தவங்க மனச காயப்படுத்தாத.
7: சரிடி, நான் இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். சாரி.
8: சாரிய எனக்கு சொல்லாத, முடிஞ்சா பத்மாவுக்கு சொல்லு. பாவம், அவ ஹர்ட் ஆகிருப்பாள.
9: இப்படி உங்களை யாராவது தரக்குறைவாவோ அல்லது அவமானப்படுத்தும்படி அவங்களோட கருத்து, அதாவது கமெண்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னா கோபப்பட்டு உடனடியாக சமூக வலைதளத்தில் பதிலடி கொடுக்காதீர்கள். பொறுமை மற்றும் அமைதியுடன் இருங்கள். அந்த கமெண்ட் மற்றும் அந்த நபரின் ப்ரொஃபைல் ஆகியவற்றை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சமூக வலைதளத்திலேயே ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்துங்கள். நிலைமை அதுக்கப்புறமும் மோசமாச்சுன்னா உடனடியாக www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கவும், அல்லது 1930 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கவும். முகமுடி போட்டுக்கிட்டு பேசுறது தைரியம் இல்ல, அது பயம். ஆன்லைன்ல நீங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லும் உங்களோட அடையாளத்தை குறிக்குது. டிஜிட்டல் உலகத்தை பொறுப்புடன் கையாளுவோம், விழிப்புணர்வுடன் இருப்போம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
10: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியேட்டு. வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. டெக்னிக்கல் லிட்ரஸி அண்ட் டெக்னிக்கல் இல்லிட்ரஸி பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட டெக்னிக்கல் இல்லிட்ரஸி அண்ட் டெக்னிக்கல் லிட்ரஸி பத்தி பேசுறதுக்காக வின் வினயா இன்ஃபோ சிஸ்டம்ஸ்ல இருந்து டைரக்டர் மிஸ்டர் பானுகுமார் சார் வந்திருக்காரு. ஹலோ சார். சார், ஸோ இப்போ ஐடி ஃபீல்ட்ல அப்கமிங் டெக்னாலஜிஸ் என்னென்ன சார்?
1: அப்கமிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் தட் கம் இன். ஒன் பார்ட் ஆஃப் இட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டே டு டே ஆஸ்பெக்ட்ஸில் ஹவு திங்ஸ் ஆர் மூவிங். இப்போ நம்மளோட டே டு டே இதுலேயே நீங்கள் நம்ம பார்த்தோன்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். டெக்னாலஜி ஹஸ் கான் டு அ லெவல் வேர் இன் ஒத்தரும் அட்லீஸ்ட் டூ ஃபோன்ஸ் வச்சுருக்கிற இது ஆர் டூ கேட்ஜெட்ஸ் வச்சுக்கிற நிலைமையில இருக்குது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஐடி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் தேர். ஸோ ஐடிங்கிறது இஸ் கோயின் டு சர்வைவ், பட் த வே இட் இஸ் கோயின் டு ஒர்க் இஸ் நாட் வாட் இட் வாஸ் 10 இயர்ஸ் பேக். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய நம்ம பார்த்தோம்னா மொபைல் ஃபோனில் ஒர்க் பண்ணுமா தான் பார்க்குறோம். ஆப்புன்னு தான் சொல்கிறோமே தவிர நம்ம அப்ளிகேஷனுங்கிறதே போயிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் அரவுண்ட் கையிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வருது. தட் இஸ் ஆன் ஒன் சைடு. தி அதர் சைடு இஸ் இப்போ அந்த டேட்டா ஸ்கேல் தட் கோஸ் இன் பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இஸ் ஹியூஜ். நம்ம எல்லாரும் லொக்கேஷன் எனேபிள் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், அந்த மாதிரி சோஷியல் சைட்ஸ் இருக்குது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டேட்டா ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அவைலபிள். ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஹியூஜ். ஸோ டிபிக்கலி திங்ஸ் தட் மூவ் அரவுண்ட் இஸ் ரிலேட்டட் டு பிக் டேட்டா, வாட் வி கால் அஸ் பிக் டேட்டா. ஸோ சோஷியல் சைட்ஸ் இருக்கு, சோஷியல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். தென் தி மொபைல் சைட்ஸ் விச் ஆர் தேர். ஸோ மொபைல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் இட் அண்ட் ஆல் தட். தி தேர்ட் பார்ட் இஸ் டேட்டா நிறைய இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இந்த ஏஜ் குரூப்புக்கு இதுதான் லைக் பண்ணுறாங்க அதனால. ஸோ அதுக்கு நமக்கு தெரியாமல் நம்ம கொடுக்குற அந்த டேட்டா ட்ரெயில வச்சு எடுக்கிறது.

0: ஸோ அனலிஸ் பண்ணி எடுக்கிறது. அண்ட் ஆல் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் ரியாலிட்டி நமக்கு தெரியாமல் எங்கேயோ ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ கூகுள் ஜிமெயில் பார்க்குறோம், ஆர் நம்ம ஆப்ஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். இது எதுவுமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆப் கிரியேட் பண்ணவனுக்கோ இல்லை கூகுளுக்கோ தெரியும், அந்த டேட்டா சென்டர் இந்தியாவில் இருக்கா இல்லையா கூட தெரியாது. ஸோ தட் இஸ் வாட் வி டாக் அபவுட் அஸ் கிளவுட். ஸோ இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா, சோஷியல், மொபைல், அனாலிட்டிக்ஸ் அண்ட் கிளவுட், ஸ்மாக் இஸ் வேர் திங்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ். ஸோ பட் இதுக்காக நான் தனியாக படிக்கணுமானா, இன் ரியாலிட்டி நாட் தேர். லாட் ஆஃப் வாட் வி லேர்ன் டுடே லைக் சி, சி ஷார்ப், டாட் நெட் இஸ் சஃபிஷியன்ட். ப்ளஸ் அடிஷ்னலாக மொபைல்லாம் வரதுனால ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் அந்த மாதிரி. ஸோ பை அண்ட் லார்ஜ் நம்ம கரிக்குலமில் இருக்கிறத தவிர, இஃப் யூஆர் ஏபிள் டு மேனேஜ் வித் தீஸ் திங்ஸ், கெட்டிங் இன் டு தட் கைண்ட் ஆஃப் அ ஃபீல்ட் இஸ் ஈஸியர்.
1: சார், இப்போ இந்த அப்கமிங் ஸ்மாக் டெக்னிக் பத்தி, டெக்னாலஜி பத்தி சொன்னீங்க, இது நமக்கு அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா சார்?
0: தேர் ஆர் டூ சைட்ஸ் டு எ காயின். எது எடுத்தாலும் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வி ஆர் யூசிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் சைட்ஸ் விச் டாக் அபவுட், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்ஸ் இதுல இருக்கிற. ஐ கேன் கிவ் யூ டூ எக்ஸாம்பிள்ஸ், ஒன் ஆன் பாசிட்டிவ், ஒன் ஆன் நெகட்டிவ். சம்படி வாஸ் டிராவலிங் அப்ராட், திஸ் இஸ் எ ரியல் சினாரியோ. சம்படி வாஸ் டிராவலிங் அக்ராஸ் த ஓஷன் ஃபார் a long time and he was returning to his hometown. So the last haul vandu his flight is for 10 hours. Now for simplicity I will say he likes KFC's bucket chicken. So how do I like to have a scenario where KFC bucket chicken is given to me when I land 10 hours down the line? Abdin he tweets in the Twitter. Abdin to mobile switch off panniyaachu, eri okkandaachu flight la. Flight land aayirchu, avan irangra edathila the air hostess gives a message, so and so, whoever was tweeted, you have a message in the counter, go to your go to our ground staff, they will guide you anga pona. He has someone from KFC, it is not KFC, I'm just quoting an example, KFC bucket chicken order, somebody is waiting. So the positive side, so KFC tweet message paakkaradhukku, social media paakkaradhukku, they had someone, they looked at it, adha base panni they are able to arrive at a situation. So this person is coming in this flight, so idha namba pannalam. That is going beyond customer service, alerting a customer. So that is a positive side. Negative nu paathana, there was a person, this is again a real life example, there was a person who was working in a home as a house keeper. So at one point avunukku and the owner ku thagaraar vandu, he walks out, but he was uncomfortable walking out because he was sent out. So owner track pannitirundha, he had a friendship with the Facebook la adula idilla. So owner by chance had said they are going out of station for 10 days, veedu pooti irukum, saavi indha edathila vechirukku abdingra mari illa, saavi irukko illayo, that guy knows because he is working there. So and the 10 days kulla he burgled, he went as a burglar, he took everything there. So they lost something. But again, the positive spin out of that is, avunu Facebook la na poi ivana panna nal I backstab, na poi 3D turn panna, so he was caught. So it depends on how we are going to use it. There is a positive and a negative. Lot of things, like internet has really put things into our palm top. So it depends on what we want to see, how we want to see. It's like college projects. Project panna sonna, one way is Google la search pannittu copy paste panni kuduthiralam, you are not going to learn anything. But on the other side, adiye na purinjinda, if I put it in my own words, I learned something. That is how it is. So without saying is it positive or negative, I will leave it with this example for you to decide.
1: So sir vandu ellathukume positive um irukku, negative um irukku, nama use pandra vidathila dhaan ellame irukku appdin solraru. IT field la irukravangane vechikalam, IT field la irukravanga endha maadhiri oru background knowledge eduthukitta ipo irukra trend ku takkunu vara mudiyum sir?
0: Background knowledge nu specifica kedaiyadhu. பேசிக்காக வந்து நமக்கு அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருந்து, பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில் இருந்து, லாஜிக்கல் சென்ஸ் இருந்ததுன்னா எனிபடி கேன் கம். சிம்பிள் எக்ஸாம்பிள், ப்ராபப்ளி அ ஃபியூ டெக்கேட்ஸ் பேக், ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டுங்கிற ஒரு ரோல் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்ஸ் வந்து SAP-ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா, தே மைட் பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எங்கேயாவது, இல்லைனா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எங்கேயா பிளான் மேனேஜராக இருப்பாங்க. தே கேம் இன் டு IT எதுக்காக? SAP-ல வி ஹேட் மாட்யூல்ஸ் ஆன் தீஸ் திங்ஸ். ஸோ அந்தந்த மாடியூலுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வைக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்களோட ஸ்பெஷலைசேஷனில் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இன்னைக்கு த வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்மாக், நான் சொன்ன மாதிரி. ஸோ லாட் ஆஃப் அந்த ஸ்மாக்கோட ரிலேட்டட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்வால்வ். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, தேங்க்ஸ் டு ப்ராபப்ளி ஆண்ட்ராய்டு 1 ஆர் வாட் எவர் இட் இஸ். எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஆப்ஸ் இருக்குது, எல்லாரும் அதை ஆப்ரேட்டும் பண்ணுறாங்க, படிச்சிருக்கோமோ இல்லையோ ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நாம் இப்போ அதில் சர்வே ஆகணும்னா வி ஷுட் ஸ்பெஷலைஸ். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் லெவல் எங்கே ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்பெஷலைசேஷன் ஏற்ற மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது மொபைல் கம்ப்யூட்டிங்கில் ப்ரோக்ராம் பண்ணணும், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன்னா ப்ராபப்ளி நான் ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி கற்றுப்பேன். பட் சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் இட் அஸ் க்ளவுட் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில், நான் எப்படி மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்பில் வரணும்னா அதை பேஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இட் ஹஸ் கான் இன் டு அ ஸ்பெஷலைசேஷன். ஒரு 30 வருஷம் முன்னாடி யாராவது ப்ரோக்ராம் எழுத வந்தால் போகிறோன்றிருந்து தட் வென்ட் இன் டு குவாலிட்டி ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் அது டொமைன் ஸ்பெசிஃபிக் ஆகி இப்போ இன்ட்ரெஸ்ட் லெவலாக இருக்குது. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். பட் பேஸ் க்ரைட்டீரியன் த்ரெட்டு தேவைங்கிறது நம்மளோட லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மோர் இம்பார்ட்டன்ட்லி வி ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் அண்ட் அடாப்ட் பேசிக்லி, பிகாஸ் ஐடி தினம் சேஞ்ச் ஆகுது. ஸோ வென் இட் இஸ் கம்மிங் இன், சேஞ்ச் ஆக நாம் அதை கற்றுக்கணும். கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்டைலோ நம்மளோட இன்ட்ராக்ஷன் ஸ்டைலோ நிறைய விஷயங்கள் மாறும். அது மாறுபட நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ நான் 30 வருஷம் முன்னாடி நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோது இருந்த லாங்குவேஜ் எதுவுமே இன்னைக்கு கிடையாது. ஸோ இப்போ வர வர நான் கத்துண்டு நான் சர்வைவ் ஆகலைன்னா நான் ஐ வுட் ஹவ் லாஸ்ட். ஸோ அதை கத்துண்டு அதை அடாப்ட் பண்ணி போகிறதுக்கு உண்டான ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா, பேசிக் லாஜிக்கல் இது இருந்ததுன்னா, டிபெண்டிங் அப்பான் அன் இன்ட்ரெஸ்ட் லெவல் படிச்சு வி வில் பி ஏபிள் டு.
1: சார், இப்போ நீங்க சொன்னீங்க எந்த ஒரு தனி இது எடுத்துட்டீங்கனாலும் அதுல நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை கத்துக்கிட்டு அந்த ஃபீல்டுக்கு போகலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆர்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் எந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா டிஃப்ரென்சியேஷன் வரும் சார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல?
0: சி, வெரி ஃப்ராங்க்லி, அது ரெண்டுத்துக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாஸ்தி டிஃபரன்ஸ் கிடையாது. தி வே இட் இஸ் லுக்ட் அட் இஸ் ஆர்ட்ஸ்னா 3 இயர்ஸ், இன்ஜினியரிங் 4 இயர்ஸ். ஸோ இவங்க 4 வருஷம் படிச்சுட்டு கற்றுக்கிறத இவங்க 3 வருஷத்தில் கற்றுக்குறாங்க. ஸோ த குவாண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஸ்லைட்லி லோ. ஸோ அது டிஃப்ரென்ஸ் வந்தது சேலரி லெவலில் வரும் இன் அ கார்பரேட். பட் ஃப்ரம் அ ஜாப் லெவல் பை அண்ட் லார்ஜ் ரெண்டு பேருமே ஃப்ரெஷராக தான் ட்ரீட் ஆவாங்க, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஜாப் ப்ரொஃபைலில் வருவாங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் எங்கே வரும்னா, சப்போஸ் இப்போ ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணவங்கன்னா இஃப் தே ஆர் இன் டு அன் ஐடி ஃபீல்டு, அதாவது சி எனி ஆஃப் தி சர்க்கியூட் பிரான்ச்சஸாக இருந்தால் தே வில் பி இன் டு அ டிப்பிக்கல் ப்ரோக்ராமிங். நான் சர்க்கியூட் லைக் மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ப்ராபப்ளி தேல் கெட் இன் டு ஆன்சிலரி, டெஸ்டராக போவாங்க இல்லைனாக்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போவாங்க அந்த மாதிரி வரும். வேறாஸ் இங்கே வரச்ச வி ஆர் டாக்கிங் அபவுட் பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி காம் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா தே ஆர் பேசிக்லி இன் டு ப்ரோக்ராமிங். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த சிலபஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால லேர்னபிலிட்டி டிஃப்ரென்ஸ் இஸ் வேர் இட் கம்ஸ் இன், நம்பர் ஒன். நம்பர் டூ, பை அண்ட் லார்ஜ் என்ன ஆகுதுன்னா, 3 இயர் கிராஜுவேட்ஸ் 70% ஆஃப் தெம் இமீடியட்டாக தே டோன்ட் கெட் இன் டு அ ஜாப், தே கோ ஃபார் அ போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் தே பிகம் அ போஸ்ட் கிராஜுவேட். பட் ஃபார் அ கார்பரேட் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஃப்ரெஷர், ஏன்னா தெர் இஸ் நோ ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு நாம் படித்ததை இஃப் யூ ஆர் ஏபிள் டு சர்வைவ் ஆன், வி ஸ்டில் வில் பி ஏபிள் டு டூ இட். த டிஃபரன்ஸ் இஸ் சர்டன் திங்ஸ் வில் ஹாவ் டு அக்ரி டு டிஸ்அக்ரி அண்ட் மூவ் ஆன். ஒன் இஸ் நானும் ப்ராபப்ளி 85 பாண்ட் 90 பாண்ட், அவனும் 90 பாண்ட், அவன் என்னோட ஜாஸ்தி வாங்குறான், ஒரே ரோல் பண்ணுறான்னா அவன் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட், நான் 3 இயர் கிராஜுவேட். ஸோ அந்த ஒரு செக்ரிகேஷன் வில் கண்டினியூ அப் டு மிட் மேனேஜ்மெண்ட் லெவல். அதுக்கப்புறம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டாக் அஸ் அ 3 இயர் கிராஜுவேட், ஸோ யூ வில் பி ட்ரீட்டட் ஆன் பார் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் பெட்டர் தேன் அ 4 இயர் கிராஜுவேட், டிபெண்டிங் அப்பான் இண்டிவிஜுவல். ஸோ கீ இஸ் இட்ஸ் மோர் ஆன் அ சேலரி லெவல். பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இஃப் ஐ நீட் டு சக்சீட், எனக்கு அந்த ஏர்ச் டு க்ரோ இருக்கணும், வெதர் அ 3 இயர் கிராஜுவேட் ஆர் அ 4 இயர் கிராஜுவேட். ஆஸ் லாங் அஸ் ஐ ஹாவ் த ஏர்ச் டு க்ரோ, ஐ வில் ஸ்டில் பி ஏபிள் டு சர்வ்.
1: சார், இப்போ ஆர்ட்ஸ், பேசிக்கலி நாங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால ஆர்ட்ஸுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஜாப் போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் ஐடி ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்?
0: நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆர்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் எல்லாம் மோரலஸ் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ த கீ இஸ் நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் ப்ரோக்ராமராக வேணுமா. ஸோ ப்ரோக்ராமிங்னா புது ப்ரோக்ராமிங்காக இதனால் கிடையாது. ஸோ கான் ஆர் த டேஸ் நான் உட்காந்துட்டு ஐ ரைட் அ ஃபுல் ப்ளோன் அப்ளிகேஷன், ஏன்னா அப்ளிகேஷன் இருக்கும், அதை நான் மாடிஃபை பண்ணுவேன். பிகாஸ் சிங்கிள் யூசர் அப்ளிகேஷனாக இருக்கும், இந்த சென்ஸ் டெடிக்கேட்டட் அப்ளிகேஷனாக இருக்கும், ஒரு சர்வரில் என்னோட கம்பெனியில் இருக்கிறது, நான் அதை வந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணேன். ஸோ க்ளவுடாக மைக்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் கற்றுக்கணும், ஸோ தட் அந்த அப்ளிகேஷன் வில் பி போர்ட்டட் இன்டு அ க்ளவுட் என்வாயன்மெண்ட். அந்த மாதிரி சினாரியோ வரும். ஆர் இட் குட் பி தட் நான் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் மொபைலில் ரன் பண்ணுறதுக்காக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ பை அண்ட் லார்ஜ் சிம்பிள் டேர்ம்ஸில் பார்த்தோன்னா கரிக்குலமில் இருக்கிறத தவிர டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆன் சிசி ஷார்ப்பு டாட் நெட் மாதிரி கற்றுக்கிறதோ இல்லை இந்த ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதோ, சம் அமௌண்ட் ஆஃப் ஐடி நாலேஜ், இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைபிலிட்டி. நான் ஐடி நாலேஜ் மீன் பண்ணுறது இஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐடிஐ ஆஸ் அ நார்மல் சிஎஸ்சி அதெல்லாம் சொல்கிறதுல, பட் ஐடி நாலேஜ் ஆஸ் இன் தி டெக்னாலஜி, இன் த சென்ஸ் கிளவுட் என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் அட்மினா ரோல் பண்ணேன்னா என்னென்னலாம் பண்ணணும், வாட் ஆர் த செக்யூரிட்டி ரிலேட்டட், தட் இஸ் ஆன் ஒன் சைட். இன்னொரு சைடில் பார்த்தோம்னாக்க ரியலி நிஷ் ஏரியா, விச் மீன்ஸ் நம்ம நிறைய படித்து எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்க வேண்டியது, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ரிஸ்க் அனாலிசிஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்ம வந்து நார்மல் அப்ளிகேஷன் ரிலேட்டடில் இறங்கிட்டு லேர்ன், அதை பேஸ் பண்ணி பேரலலாக தேர் ஆர் லாட் ஆஃப் தி சர்டிஃபிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கோ இல்லை ரிஸ்க் அனாலிசிஸ்க்கோ அந்த மாதிரி, இல்லை ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரி பிஎம்பி இருக்குது, ஐசாக் ஆதவ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸை பண்ணிட்டு ஷிஃப்ட் அவர் நாலேஜ் டுவர்ட்ஸ் தட், நம்ம ஃபோக்கஸ் என்ன வேணும்னு, தென் க்ரோ ஆன் தட். ஸோ கீ இஸ் டூ திங்ஸ், ஒன்று வந்து நம்மளோட எய்ம் என்னன்னு நம்ம கிளியராக இருக்கணும், அது என்னன்னு கிளியராக இருந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அதை பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ கட்டிங் த லாங் ஸ்டோரி ஷார்ட், பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ராப்ளி C/C#.NET ப்ளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங் அலாங் வித் அன் எய்ம் வில் ஹெல்ப் யூ சக்சீட்.
1: நம்ம இன்னும் உயரணும்னு நினைச்சா கத்துக்கிறத கத்துக்கிட்டா நம்ம எங்கேயோ இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க சார். சார் இப்போ எஜுகேட்டட் ஓகே சார், அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்க இந்த நம்ம இப்போ அப்கமிங் ட்ரெண்ட் டெக்னாலஜிஸை வச்சு எப்படி சார் அவங்கவுங்க ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ சப்போஸ் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கோங்க, அந்த ஃபீல்ட்லலாம் எப்படி சார் யூஸ் பண்ண முடியும் நம்ம டெக்னாலஜியை?
0: இப்போ டெக்னாலஜி மூவ் ஆகிருக்கிறதுல ஒன் அதர் திங் தட் கம்ஸ் இன் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடிங்கிறது. ஸோ இப்போ ஐஓடிங்கிறது என்னென்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் வேர் நார்மல் ஹோம் சினாரியோலையோ இல்லை எனி சினாரியோவில் ஆட் சம் சென்சர்ஸ், அந்த சென்சர்ஸை பேஸ் பண்ணி அது இன்ட்ராக்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி you ensure you go to the next level. So ipo java programming, that is one which comes in as an example. இது என்னன்னா, நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது, gone are the days when onida வந்து gave an example of ஒரு நம்பருக்கு டயல் பண்ணு ஏசி will get switched on. அதுக்கு பதிலாக இப்போ யூ கேன் கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் இதுலேருந்து ஹோம் இதுலேருந்து எவ்ரி திங் யூசிங் சென்சர்ஸ், பி இட் அ ப்ளூடூத் டெக்னாலஜி ஆர் எனி அதர் பீக்கன்ஸ் தட் ஆர் அவைலபிள், அதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தட் கம் இன். ஸோ அதை பேஸ் பண்ணி வி கேன் டூ இட். ஸோ வென் யூ லுக் அட் சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், இட் கேன் கோ டு இது எப்போ நீர் பாசனம் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், எந்த லெவலில் பண்ணணும், என்ன பண்ணால் என்ன வரும், எப்போ சாகுபடி ஆகும், தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்டோட கம்ப்ளீட் டைரியை பில்ட் பண்ணி, நான் இந்த டைப் ஆஃப் கிராப்புக்கு இந்த டைப் ஆஃப் உரம் போட்டு இவ்வளோ நாள் இருந்து இப்படி நீர்ப்பாசனம் பண்ணது, இவ்வளோ நாளில் இது அவுட்புட் வந்தது, திஸ் வாஸ் மை எண்ட் சேல் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கிறது. தேர் ஆர் ஆப்ஸ் விச் கண்ட்ரோல் திஸ். இதுக்கு வந்து எனக்கு படிப்பறிவு தேவையில்லை, அந்த உழைப்பறிவு தேவை, அது இருக்கிறவன் வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இதுக்கு அதுக்கு உண்டான ஃபோக்கஸ்டு ஆப்ஸ் இப்போ இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ரிலேட்டட் அப்ளிகேஷன் தட் கெட் இன்வால்வ். ஸோ அதை பேஸ் பண்ணி வி வில் பி ஏபிள் டு டேக் இட்.
1: சார் இப்போ அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி பற்றி நாலேஜ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறோன்னா ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமா?
0: சரி இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் பண்ணுறதுல தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள், தெரியுமோ தெரியாத சம் பீப்புள் நோ இட், சம் நோ நாட் நோ இட், மை கவர்மெண்ட் MyGOV.IN அங்கே போனாக்க தெர் இஸ் அ லாட் தட் டாக்ஸ் அபவுட் டிஜிட்டல் இந்தியா. ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக், ஹெல்த் கேர் ஸ்பெசிஃபிக், இன்டர்நெட் செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஸையும் எதிர்பார்க்குறாங்க. இது நம்ம ஸ்கூல் லெவலில் ஆரம்பிக்கணுமா காலேஜ் லெவலில் ஆரம்பிக்கணுமாங்கிறத விட நம்ம பாப்புலேஷனோட எஃபெக்ட்டு நம்ம எல்லா லெவல்லையும் எல்லா பக்கமும் பண்ணாதான் வி வில் பி ஏபிள் டு பி ஏ டிஜிட்டல் இண்டியா. ஸோ ஒரு பக்கம் பார்ட்னரிங் வித் கவர்மெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த மாதிரி எஜுகேட்டட் ஃபீல்ட்ஸ்லையோ இல்லை அந்த மாதிரி கம்பெனிஸ் பார்ட்னரிங் டேக்கிங் இட். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிள், தேர் குட் பி 10 கம்பெனிஸ் அவங்க கவர்மெண்ட்டோட பார்ட்னர் பண்ணி ப்ராபப்ளி கோயிங் டு அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் டூ இட். அதே மாதிரி ஸ்கூல்ஸில், அதே மாதிரி காலேஜஸில். ஸோ பல கோணங்களில் நம்ம அதை எடுத்துன்னு போனால் தான் இது ஒரு ஸ்கூலில் வருமா காலேஜில் வருமா வரா, தட் இஸ் ஒன் சைட். தி அதர் திங் இஸ் இப்போ பார்த்தோம்னா ஸ்கூல்லையே ஃப்ரம் தி கிண்டர் கார்டன்லேருந்து தி ஐடி எனேபிள்மெண்ட் ஹஸ் ஹேப்பன்.
1: இப்போ வீட்டிலே
0: சொல்லித்தரது வேற, வீட்டிலேயே 2 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சது கூட பாட்டி தாத்தாக்கும் தெரியறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவேர்னஸ் இருக்கு, அதை எப்படி சேனலைஸ் பண்ணோங்கிறது மட்டும்தான் வி வில் பி ஏபிள் டு ஹேண்டில். அதை நம்ம பண்ணுறதுக்கு எல்லா ஆங்கிள்லேருந்து பண்ணணும். ஒன்று ஸ்கூல்ஸ் காலேஜஸில், ஒன்று வி ஹாவ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் மாஸ். ஸோ கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் இஸ் இன்வால்வ்ட் இன் இட். ஸோ தே ஆர் சீக்கிங் அவர் ஹெல்ப். ஸோ அதில் நம்ம இன்வால்வ் பண்ணி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே வில் பி ஏபிள் டு அச்சீவ்.
1: சார், இப்போ கவர்மெண்ட் டிஜிட்டல் இந்தியா பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ஐடி, இப்போ இருக்கிற ஐடி ஃபீல்டில் யாராவது ஏதாவது செய்கிறாங்களா சார்? இப்போ அன்எடுகேட்டடுக்கு அவங்கவுங்க ஃபீல்டில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க இதை வளர்த்துக்கிற மாதிரி நம்ம ஐடி ஏதாவது செய்தா?
0: நிறைய சின்ன

0: இருக்கு. அதோட இல்லாம இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ரைட் பீப்புளை நம்ம அப்ரோச் பண்ண மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா த ரெஸ்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்.
1: சார் சரி, உங்க பீஸ் ஆஃப் அட்வைஸ் சார், இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
0: இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரியலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங், தே நீட் ரீசனிங் ஃபார் டூயிங் எனிதிங். ஸோ எதுவுமே நான் ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் பண்ணணும், நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தோம்னாக்க, எனக்கு வேணுங்கிறது மட்டும்தான் நான் பண்ணுவேன், மற்றதுக்கு தே ஹாவ் த கேப்பபிலிட்டி டு சுவிச் ஆஃப் தெம்செல்ஸ். எனக்கு வேண்டாத அப்படியே ஆஃப் ஆயிரும். வீட்டில் அப்பா அம்மா சொல்றதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதா இருக்கட்டும், அந்த செலக்டிவ் ஹியரிங் மாதிரி தானாக மைண்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவலை வச்சு நிறையவே பண்ணலாம். ஸோ வாட் இஸ் மிஸ்ஸிங் இஸ் கைடன்ஸ். ஒரு பக்கம் ஸ்கூல் காலேஜ் கொடுக்குற கைடன்ஸ், பட் அதே சமயம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் தே லூஸ் ட்ராக் ஆஃப் கைடன்ஸ். எனக்கு தேவையில்லை, எனக்கே தெரியும், ஏன்னா அது இன்டர்நெட் இஸ் ஹியூஜ். ப்ராப்ளம் என்னன்னா, எனி திங் தட் இஸ் ஹியூஜ் நம்ம காணாமல் போயிடலாம். ஸோ கைடன்ஸ் இஸ் பேசிக்கலி டு என்ஷுர் வி டோன்ட் லூஸ். இப்போ கணத்தில் இறங்கினாலே ஒருத்தன் அவன் கயிறை கட்டி தான் இறங்குறான், அந்த கயிறு எங்கேயோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் இருக்கு, கயிறை விட்டுட்டு அவன் இறங்குறதுல எனக்கு நீச்சல் தெரியும், நான் குதிக்கிறேன்னு குதிக்க மாட்டான், ஏன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கைடிங் வேணும். அதே லாஜிக்கில் அந்த கைடன்ஸை வச்சுட்டு இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் சிலபஸ் எல்லா நாளும் சேஞ்ச் ஆகாது. வி கேன் நாட் டூ இட். மினிமம் பீரியட் இருக்கு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு எல்லாம். ஸோ நாம் கீப் ஆர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன், என்னென்ன சேஞ்சஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு லேர்ன் பண்ணிட்டு அதை எப்படி அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனை மாற்றிட்டு பண்ண முடியும்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ பண்ண முடியும். பட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு ஐ நீட் டு லேர்ன், அடாப்ட் அண்ட் ஹாவ் தி ஏர்ஜ் டு க்ரோ. இது இருந்ததுன்னா வி கேன் சே.
1: ஸ்டூடெண்ட்ஸ், சார் சொல்றாரு சிலபஸ் மட்டும் இல்ல, வெளியே என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க உங்க ஃபீல்ட்ல ஸ்டாரா ஷைன் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளவு நேரம் உங்க வேல்யூபிள் டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.

0: 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்னைக்கு வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்தை
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம்.

0: upright. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ரோஷினி. மாதா, பிதா, குரு, தெய்வம், இதுல குருன்ற ஸ்தானம் எல்லாரோட லைஃப்லயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் பிளே பண்றாங்க. நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவள் தாய், உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கியவர்கள் ஆசிரியர்கள். கற்றுக் கொடுப்பது ஒரு கலை. இப்படி ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை ஷேப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊக்கம் கொடுத்து இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவங்க கரியரையே டிசைட் பண்ணுற அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது டீச்சர்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி இன்னியோட டிஸ்கஷனை நம்ம எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகளை வைத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்.
1: வணக்கம், நான் சல்மா ஃப்ரம் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்.
2: வணக்கம், நான் காயத்ரி ஃப்ரம் ஜேர்னலிசம்.
3: ஹாய், நான் திவ்யா முகம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிகாம் எம்எம்.
4: வணக்கம் நேயர்களே, நான் காயத்ரி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
5: ஹாய், நான் பிரார்த்தனா ஃப்ரம் பிஎஸ் எலக்ட்ரானிக் மீடியா.
6: ஹாய், நான் மஹதி ஃப்ரம் பிஎஸ்சி சைக்காலஜி.
7: வணக்கம், நான் ஜெயந்திகா ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
8: ஹாய், நான் பிரீத்தி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
9: வணக்கம், நான் கீர்த்தி ஃப்ரம் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்.
0: அருமையாக எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. இன்னையோட பேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டீச்சர்ன்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருதுல்ல. இப்படி நம்ம நிறைய டீச்சர்ஸை ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் மீட் பண்ணியிருப்போம். அதில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண டீச்சர் யார், அவங்கள பற்றி சில விஷயம் ஷேர் பண்ணுறீங்களா?
2: என்ன இன்ஸ்பயர் பண்ண டீச்சர்னா ஒருத்தங்க மட்டும் இல்லை, ஆக்சுவலி நிறையா பேர் இருக்காங்க. கிண்டர் கார்டன்லேருந்தே இப்போ காலேஜ் வரைக்கும் நிறையா பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் முதல்ல நான் சொல்லணும்னா, சின்ன வயசில் எனக்கு வந்து பூங்கோதை அப்படின்னு ஒரு மேம் இருந்தாங்க. அந்த மேம் வந்து நான் சின்ன வயசுலலாம் அவ்வளோ பேச மாட்டேன், ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன். அவங்க தான் என்னை வந்து, இல்லை நீ வந்து எல்லாருக்கிட்டையும் பேசணும், நல்லா அட்டென்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. என்னோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸையும் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி பாராட்டி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி என்னோட 11th 12th என்னோட மேக்ஸ் டீச்சர் ஜெயலக்ஷ்மி மேம்னு, அவங்களும் அப்படி தான். எனக்கு அவங்கள எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அவங்க வந்து நான் தான் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பேன், பட் அவங்க வந்து அப்படி காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் சைலண்ட்டாக எனக்கு வந்து எப்போவுமே என் மேலே ஒரு கேரோ எல்லாம், அவங்க பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க, ஆனால் என் மேலே அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கேர் இருக்கும். என்னை என்கரேஜ் பண்ணுறது, நீ நல்லா பண்ணுவேன், நான் வந்து ஒரு எக்ஸாமில் சரியாக பண்ணலன்னு உட்காந்து அழுதானா அவங்க வந்து இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறேன், அடுத்த எக்ஸாமில் போய் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவங்கள என்றைக்குமே நான் வந்து மறக்க மாட்டேன். அண்ட் காலேஜ்லேயும் அப்படி தான், நிறையா பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது சின்னதாக பண்ணாலே வந்து வாவ் சூப்பராக பண்ணுற அப்படின்னு, கீர்த்தி மேம், மகா மேம், சத்யா மேம், ஹர்னி மேம்னு அவ்வளோ பேர் எல்லாருமே வந்து என்ன என்கரேஜ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயத்துக்குமே பாராட்டுறதுன்னு. இவங்கெல்லாம் என்ன என்ன இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க். அவங்க எவ்வளோ தான் வீட்டில் வந்து அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் அவங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு நாள் கூட அந்த ப்ரெஷரெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. எல்லா இடத்துலையும் சிரிச்ச முகத்தோட நம்மளுக்கு எப்படி லெசன் நடத்தலாம், நம்மளை எப்படி ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் நல்லா பண்ண வைக்கலாம், இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம், நம்மளை எப்படி இன்னும் நல்லா ஒரு இப்போ ஒரு ரெக்கார்டிங்கோ இல்லைனா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுலையோ இல்லை ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுலையோ இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம், இன்னும் எப்படி பெட்டராக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நேரத்துலையும் என்ன மட்டும் இல்லை, கிளாஸில் ஒவ்வொருத்தரையோட இம்ப்ரவைசேஷனில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி நடத்துவாங்க. அவங்களுக்கு வீட்டில் என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் கூட நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க, எப்போவுமே சிரித்த முகத்தோடையே பாடம் எடுப்பாங்க. இந்த ஹார்ட் ஒர்க் வந்ததுலேருந்தே போகிற வரைக்கும் அவ்வளோ வேலை, அந்த வேலை எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சு நம்மளையும் பர்ஃபெக்டாக கேர் பண்ணி டீச் பண்ணுறதெல்லாம் யாரால முடியும்? அந்த விஷயத்தில் என்னை எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது ஹார்ட் ஒர்க்.
7: என்ன இன்ஸ்பயர் பண்ண என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்டில் என்னோட அக்கௌண்ட்ஸ் மேம். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து எங்கள் பேட்ச் தான் அவங்களோட லாஸ்ட் பேட்ச், அவங்க எங்களுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஸோ என்னன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு ஆல்ரெடி லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மாதிரிலாம் தான் வந்து எங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. டுவெல்த் ஸ்டாண்டர்டில் அவங்க வந்து மாறுற மாதிரியான சுச்சுவேஷன். ஆக்சுவலாக எங்களுக்கு லெவன்த் டுவெல்த் ரெண்டுத்துக்குமே சேம் டீச்சர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ ஆக்சுவலாக அவங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்போ வந்து போயிருக்கணும், பட் ஸ்டில் இல்லை நான் லெவன்த் வந்து பேசிக்ஸ் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ டுவெல்த்தில் திடீர்னு புதுசாக டீச்சர் போடும்போது மேபி அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை கோஆப்ரேஷன் எங்கேயாவது மிஸ் ஆகலாம். ஸோ நான் இதை முடிச்சுட்டு நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக 1 இயர் ஸ்டே பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா டெடிக்கேஷன், அவங்க கிட்டேருந்து இருக்கிற டெடிக்கேஷன் நான் கற்றுக்கிட்டேன்.
4: எனக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது, என்னென்னா எங்களோட அக்கௌண்ட்ஸ் மேம் தான் அது. எங்கள் அக்கௌண்ட்ஸ் மேம் எப்படின்னா எல்லாருக்கிட்டுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அவங்க. ஆனால் அவங்க ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்குமே சென்டம் எடுக்கணும், எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணுன்றது அவங்க ரொம்ப பெரிய எய்ம். எங்களோட பக்கத்து கிளாஸ் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மேம் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க, அதனால அந்த கிளாஸ்க்கு வந்து புதுசாக அக்கௌண்ட்ஸ் மேம் வர்றதுக்குள்ளே நானும் ரெண்டு கிளாஸும் சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்ற அந்த அவங்க பிரின்சிபல், ஈவன் பிரின்சிபலே வந்து இந்த மாதிரி சொல்லலை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு, இவங்கெல்லாம் இன்வால்வ் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது எங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இன்ஸ்பயராக இருந்துச்சு. எப்படி இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க கிட்ட இருந்து இந்த ஈவன் அவங்களுக்கு நிறைய ஃபேமிலிஸ் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்த்து நான் ஒரு இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் நான் சொல்வேன்.
10: ஸோ நான் வந்து டீச்சர்ஸ் வந்து சின்னதுலேருந்து நான் டீச்சர்ஸ் கிட்டேருந்து மெயினாக கற்றுட்டு இன்ஸ்பயர் ஆனது வந்து பேஷன்ஸ் தான். அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னென்ன அவங்களுக்கு நிறைய வேலை இருந்தாலுமே எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக பேஷன்ஸாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், டென்ஷன் ஆகாமல் எது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நான் அதுலேருந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன்.
11: எனக்கு வந்து லைக் காயத்ரி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே நிறைய டீச்சர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்து என்னோட லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர். அவர் கிளாஸ் எடுக்கிறதே வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஒரு ப்ராடக்டை வச்சோ ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சோ தான் அவர் வந்து என் கிளாஸ் எடுப்பார். ஒரு சம்மோ டீவியேஷனோ இருக்குன்னா அது வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருந்தால் இப்படிப்பா, ஒரு புல்லட் இருந்தால் அப்படிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு ஃபன்னோ ஒரு ஸ்டோரி சொல்லி தான் வந்து அவர் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். அதனாலேயும் என்னமோ எனக்கு ரொம்ப ஃபிசிக்ஸ் ஈஸியாக போயிடுச்சு. அண்ட் இன்னொன்று சொல்லணுன்னா வந்து என்னோடய இங்கிலீஷ் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அவங்களும் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க. அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் தான் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் டீச்சர் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பொறுப்பெடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க, நிறைய வந்து நீ பண்ணுன்னு வந்து ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் மேக்ஸ் டீச்சர், சுத்தமாக எனக்கு மேக்ஸ் வராது. அப்படி இருக்கும்போது வந்து 9th வரைக்கும் வந்து கண்டினியூஸாக ஒரே மேக்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அகெயின் ஷீ ஆல்சோ நிறையா ஸ்டோரி சொல்லி தான் வந்து ஒரு மேக்ஸுமே வந்து அவங்க பண்ண வைப்பாங்க.
7: ஸோ நீங்கள்லாம் சொன்ன மாதிரி தான் எனக்கும் என் வாழ்க்கையிலே வந்து அது மாதிரி ஒரு டீச்சர் இருந்தாங்க. எப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் என்னும் போது ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் 5th ஸ்டாண்டர்டில் வந்து கீதாராணி மேம்னு ஒரு மேம் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டோடனே எல்லா கிளாஸையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக கவனிக்க வச்சு ஒரு எங்கேஜிங்காக அந்த மேக்ஸ் என்னும் போது போரிங்கான சப்ஜெக்டாக இல்லாமல் அதையும் எப்படி நம்ம எங்கேஜிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதாவது கிளாஸில் இருக்கிறதுல ஒரு கால்வாசி பேருக்கிட்ட சென்டம் எடுக்கிற மாதிரி அந்த அளவு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி அது மேக்ஸில், ஏன்னா நான் 4th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து மேக்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்து சின்ன வயசாக இருந்திருக்கலாம், பட் அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் அப்படின்னும் போது அந்த இது அந்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த மேம் சொல்லி கொடுக்குற வரைக்குமே நான் சென்டம் தான் எடுத்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு மேக்ஸ்னால் வந்து ஓகே நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் மேக்ஸை அதை பொறுத்து தான் இருக்கா கண்டி, மிச்சப்படி மேக்ஸ்னு ஒன்று டஃபஸ்ட் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்.
12: ஸோ நான் மாயாஸ்ரீ, என்னோடய 11th 12th கெமிஸ்ட்ரி. எனக்கு ஜென்ரலாகவே கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஐ டோன்ட் நோ ஃபார் சம் ரீசன் எனக்கு ஃபிசிக்ஸ் புரிகிற அளவுக்கு கெமிஸ்ட்ரி எப்போவுமே புரிஞ்சதே இல்லை. அதனால வந்து எனக்கு 11th ஒரு கெமிஸ்ட்ரி மேம் எடுத்தாங்க, 12th ஒரு சார் எடுத்தாரு. ரெண்டு பேருமே எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப பேம்பர்டாகவே இருந்தேன். இந்த சென்ஸ் மாயா எங்கேயா போகிறாளாம் போயிட்டு வாமா பரவாயில்ல நீ வந்துட்டு படிச்சுக்கோ, பரவாயில்ல நீ போய் காம்படிஷன் போயிட்டு வா, டான்ஸ் ஆடிட்டு வா, பாட்டு பாடிட்டு வா, ஸ்பீச் என்னமோ பண்ணிட்டு வா, கிளாஸ்ல இல்லையா சரி ஓகே போயிட்டு வா, வந்துட்டு இதெல்லாம் முடிச்சிடு அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர என்னை யாரும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி நீ கிளாஸ்ல தான் இருக்கணும் நீ இது வந்து பண்ணணும்னு சொன்னதே கிடையாது. என்னோட 2 இயர்ஸுமே அந்த 2 கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸுமே என்னை வந்து நீ என் கிளாஸ்ல என்ன நடந்தாலும் போகவே கூடாது, பரவாயில்ல உனக்கு வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல நீ போகாதுன்னு என்னை சேலஞ்ச் பண்ண 2 டீச்சர்ஸ்னா அவங்க தான். அதாவது எப்படி சொல்றது, உனக்கு எல்லாம் வரும் பரவாயில்ல நீ பண்ணுன்னு சொன்ன ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ்க்கு நடுவில் அவங்க ரெண்டு பேருமே வந்து சோ வாட், இப்போ உனக்கு வருதுன்னா நீ வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு எல்லாரையும் விட இது பண்ணுவியான்னு சொல்லி என்ன ரொம்ப சேலஞ்ச் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே நான் சர்டன் திங்ஸ் ப்ரூவ் பண்றதுக்காக என்ன விட எக்ஸ்ட்ரா லென்ஸ் போய் கொஞ்சம் நான் நிறைய பண்ணேன். இது ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான்.
2: ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி நிறையவே டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்காங்க, என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. குறிப்பாக நான் சொல்ல போகணுன்னா என்னோட தமிழ் மேம் குமுதா மேம். ஸோ அவங்கள என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அதுக்குமே ஒரு முக்கியமான காரணம் அவங்க தான். என்னை கிளாஸில் வந்து பேச சொல்லி ஃப்ரீ டைம்ஸ்லலாம் என்னை வந்து கூப்பிட்டு ஏதாவது கதை சொல்லு கீர்த்தி, ஏதாவது கதை சொல்லுன்னு வாங்க, ஏதாவது ஜஸ்ட் லைக் தட் ஏதாவதுன்னு சொன்னால் என்ன தோணும். ஸோ அப்படி வந்து என்னை பேச வச்சு என் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், என்னை பேசுகிறதா இருக்கட்டும், என்னை தூண்டி விட்டதுதான் என்னோட தமிழ் மேம் தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டான்ஸராக இருக்கிறதுனால நிறைய நாட்கள் வந்து லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் என்னோட மேக்ஸ் மேம் லலிதா மேமாக இருக்கட்டும், என்னுடைய இங்கிலீஷ் மேம் துர்கா மேமாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் மோர் தேன் தாட், நான் விஸ்காம் எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணப்போ ஒரு சிஎஸ் குரூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விஸ்காம் எடுக்கணும்னு சூஸ் பண்ணப்போ என்னை முக்கியமாக என்னை சப்போர்ட் பண்ணி இல்லை நீ பண்ணு உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு என்னை கைட் பண்ணது வந்து என்னோட கெமிஸ்ட்ரி மேம் தான். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு லெவன்த் படிக்கிறப்போ சுத்தமாக பிடிக்காது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பீரியட்னாலே நான் தூங்குவேன், ஃபஸ்ட் பெஞ்ச்லேயே உட்காந்து தூங்குவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி மேலே அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அது மேலே ஒரு ஈடுபாடு, எனக்கு சீரியஸாக சொல்லணும்னா படிக்கிறதே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபன்னான விஷயமா நான் கெமிஸ்ட்ரி படித்தேன். அதை வந்து நான் வந்து வெறுத்தோ இப்போ நம்ம கடமைக்காக பண்ணணும் மார்க்ஸ்க்காக படிக்கணும் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஈக்குவேஷனுமே ஒரு நேம் ரியாக்ஷனாக இருக்கட்டும் ஒரு ஈக்குவேஷனாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. மோர் தேன் தட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் எல்லாமே என் மேமை பார்த்து தான். அவங்க ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, நல்லா சொல்லித்தருவாங்க, என்கேஜிங்காக வச்சுப்பாங்க. இப்படி பார்த்து எனக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சது அப்படின்னாலே அவங்க தான். ஸோ இந்த மாதிரி பல நேரங்களில் வந்து ஒரு விஷயத்து மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குறதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்க கிட்ட அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து என்னோட டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்காங்க.
13: எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இன்ஸ்பைரிங்காக இருந்த டீச்சர்ஸ்னாக்கா ஐ வுட் சே மை லெவன்த் அண்ட் டுவெல்த் கிரேட் டீச்சர்ஸ் ஸ்வாதி மேம், லக்ஷ்மி மேம் அண்ட் ஷஃபாலி மேம் அண்ட் ரஜினி மேம். உங்கள் நாலு பேர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக என்னை எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி சரி வரலையா வா என் கூட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக எனக்கு ஹெல்ப் பண்ணி வா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரு அப்படின்னு என்னை வந்து இனிஷியேட் பண்ணி எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. நிறையா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க, இப்படின்னா இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா லைக் வெறும் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எப்படி இப்போ ஸ்கூலை தாண்டி வெளியே போய் நீ எப்படி சர்வைவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
14: எல்லாரும் சூப்பராக சொன்னீங்க. உங்களோட டீச்சர்ஸ் எல்லாரையும் நான் மீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒழுக்கம் என்ற பண்பு போதும் ஓராயிரம் படிகள் உன்னை உயர்த்த. அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, அந்த விஷயத்த கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
11: சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க, சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. அந்த சாஃப்டாக பேசின டீச்சர்ஸ் கிட்டேருந்து அவங்க டோனை நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பஞ்சுவலாக இருப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போகும் இவங்க எப்படி இவ்வளோ கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்து நம்மளுக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் வந்து கரெக்டாக இருக்கலாம், டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கும் ஃப்யூச்சர் இந்த மாதிரி இருக்கும்னு நம்மக்குள்ளேயே வந்து ஒரு ஐடியா ஒரு ப்ராசஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்காக அது உள்ளேருந்து வந்துடும்.
12: நான் வந்து டிசிப்ளினை வந்து என்னோட தமிழ் கிளாஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து தமிழ் பீரியட் மட்டும் வந்து பிரேக் அப்புறமா தான் வரும். ஸோ எப்படின்னா இப்போ கிளாஸ் வைஸ் பிரிப்பாங்க, ஒரு கிளாஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருவாங்க, ஒரு கிளாஸில் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரும் போது என் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருவாங்க. ஸோ நான் வந்து தமிழ் கிளாஸ்க்காக வேறு கிளாஸ் போகணும். எப்பவுமே பிரேக் டைம் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் ரூமில் சாப்பிட அலோவ் பண்ண மாட்டாங்க, கிரவுண்ட் இருக்கும் வெளியில், நீங்கள் கிரவுண்டில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருப்போம், எங்கள் தமிழ் கிளாஸ் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்போம். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு 5 மினிட்ஸ் கூட லேட் பண்ணக்கூடாது, நாங்கள் டக்குன்னு கிளாஸுக்கு ஓடணும். ஸோ அதனால் சாப்பிட்ட உடனே டக்குன்னு கிளாஸுக்கு போயிட்டு புக்ஸ் எடுத்துட்டு திருப்பி கிளாஸுக்கு போனோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சா மேம் வந்து கிளாஸில் விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க. இப்போ பெல் அடிச்சு ஒரு 2 மினிட்ஸில் அவங்க கிளாஸுக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு கூட நம்ம அங்கே இருக்கணும், அப்படி இல்லைனா யாராக இருந்தாலும் சரி வெளில நிற்க வச்சிருவாங்க. ஸோ அதனால அதனாலே நான் வந்து சாப்பிட்டுட்டு
7: தண்ணி குடிச்சு தண்ணி இறங்கச்சோ இல்லையோ சாப்பாடு இறங்கச்சோ இல்லையோ ஓடி போய் புக்ஸ் எடுத்துட்டு போய் உட்காருறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து நான் பங்க்சுவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன்.
4: நான் வந்து எங்கள் அக்கௌண்ட்ஸ் மேம் கிட்ட வந்து ஒன்று கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து ரொம்ப நல்லா டீச் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு அவங்க டீச் பண்ணுறதுல என்னதில்ல அக்கௌண்ட்ஸ் எனக்கு நல்லா வரும். நான் தான் வந்து சென்டம்லாம் எடுப்பேன். அவங்கள பார்த்து நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இவந்தோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அவங்க அக்கௌண்ட்ஸ் பிடிக்கல அப்படின்னாலுமே என்கிட்ட வந்து கற்றுப்பாங்க. நானும் அவங்க கிட்டே நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா அவங்க வே ஆஃப் டீச்சிங், அதை டீச் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி நம்மளும் டீச் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படின்றது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நினச்சி. எல்லாருக்குமே இப்போ யாருக்காவது ஒரு சம் தெரியல அப்படின்னா நானே போயிட்டு இது இது இப்படி தான் அப்படி அவங்க வந்து சொல்லுவாங்க. லைக் நான் சொல்லித்தரணும் இல்லையோ நீ சொல்லித்தா அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. எங்கள் அக்கௌண்ட்ஸ் மேம் கிட்ட வந்து அவங்க டீச்சிங்கை கற்றுக்கிட்டேன். அண்ட் ஜெயந்திகா சொன்னாங்க இப்போது தமிழ் மேம் கிட்ட வந்து டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. எங்கள் தமிழ் மேமும் அப்படி தான், லஞ்சுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் தமிழ் பீரியட் வரும். அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஒழுக்கம், ஃபஸ்ட்டு வந்து நீ படிக்கிறியோ இல்லையோ ஆனால் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றது அவங்க நினைப்பாங்க. எங்கள் தமிழ் மேம் கிட்ட நான் டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன்.
15: என்னோட லெவல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரியுமே பங்க்சுவலாக ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அவங்க வந்து வெறும் வந்தோமா கிளாஸில் வந்து நடத்திட்டு போனோமா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே புரிஞ்சுதா, எல்லாருமே வந்து இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து முடிப்பாங்களா அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு அந்த கரெக்டான டைமுக்கு வந்து நம்மளை அசைன்மெண்ட் முடிக்க வைப்பாங்க. அதுவே வந்து நிறைய டீச்சர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணோன்னா அது இப்போ தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்லும் போது அது நம்மளுக்கு புரிஞ்சுதா, அது வந்து நம்ம 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அது எல்லாமே அவங்க ஒழுங்காக பார்த்து கரெக்டாக அந்த மாதிரி டைம் டேபிள் மாதிரி பண்ணி கரெக்டான டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்மளை பார்த்துப்பாங்க. அதனால அவங்க கிட்டேருந்து அது கற்றுப்பேன்.
16: ஸோ நான் வந்து என் டீச்சர்ஸ் கிட்டேருந்து வந்து ஒரு திங்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்க வந்து கிளாஸ்க்கு வரும்போது புக்ஸ் யூஸ் பண்ணி கபோர்ட்லேருந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா திருப்பி அதே புக்ஸ் வந்து அந்த கபோர்ட்குள்ளே அதே இடத்துல போய் இருக்கும். அவங்க சாக் டஸ்டர்ஸ் எது யூஸ் பண்ணாலும் ஸ்மார்ட்

0: பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணும் போதும் அது அவங்க ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க போவாங்க, அவங்க எடுத்தாங்கன்னா அதே இடத்துல அவங்க திருப்பி வச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்ஸ். அப்புறம் புக் மெயின்டைன் பண்ணுறது, அவங்க வந்து யார் அவங்க வந்து பேப்பரை கிழிக்கக்கூடாது அப்படின்றவாங்க. அவங்க வந்து புக்கில் அவங்க நோட்ஸ் எடுக்கும் போதும் அவ்வளோ நீட்டாக இருக்கும், என்னோடய ரஃப் நோட் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அது எல்லாமே நான் வந்து என் டீச்சர்ஸ் கிட்டேருந்தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன்.
1: எனக்கு டீச்சர்ஸ் கிட்டேருந்தே கற்றுக்கிட்ட விஷயம்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நிறையா விஷயம் இருக்குது. டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இப்போ இருக்கிற ஸ்கூல் காலேஜ் இவ்வளோ டீச்சர்ஸ் கிட்டே நம்ம படிச்சிருப்போம், கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் நம்ம கற்றுன்ருக்க மாட்டோம், நிறையா விஷயம் கற்றுன்ருப்போம். இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி பஞ்ச்சுவாலிட்டி, டிசிப்ளின், இதெல்லாமே எனக்கு ஒரு டீச்சர் கிட்டேருந்தே பர்டிகுலராக வந்ததானா இல்லை, ஏன்னா எங்கள் ஸ்கூல்லையுமே மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸுமே இதை ரொம்ப அவங்களோட ஃபஸ்ட்டு இதுவே இதுவாக தான் இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக அது வந்து சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு, ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு போயிடணும், அங்கே போய் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அதெல்லாமே எனக்கு ஒரு டீச்சர் கிட்டேருந்து நான் பர்டிகுலராக கற்றுனதுன்னு இல்லை, எல்லார்கிட்டையுமே எந்த இடத்துக்கு எந்த டீச்சர் கிட்டே போனாலுமே அவங்களோட பேசிக்காக அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது நீ படிக்கிறியோ இல்லையோ ஃபஸ்ட்டு எனக்கு டிசிப்ளின் முக்கியம், பஞ்சுவாலிட்டி முக்கியம், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இதெல்லாம் நினைக்கிறேன். ஸோ அப்படி நான் இந்த ஒன்றத்தை மட்டும் நான் கற்றுக்கல, நிறையா விஷயம் லைஃப்பில் வேல்யூஸாக இருக்கட்டும், நிறையா விஷயம் நம்ம கற்றுட்ருப்போம். இப்படி ஒன்றுன்னு கேட்டால் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் டீச்சர்ஸ் நம்மளுக்கு பேசிக்காக சொல்லிக் கொடுத்தது வந்து எனக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப இம்பேக்ட் பண்ணது, மற்றவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இதை வந்து பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லார் வீட்லேயும், ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறத நான் பேசிக்காக பேரண்ட்ஸ் சொல்கிறது சின்ன வயசில் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் சொன்னால் அதை நம்ம டக்குன்னு புரிஞ்சுட்டுருவோம், டக்குன்னு அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். வீட்டில் அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் ஸ்கூலில் வந்து மிஸ் வந்து இல்லை இதை பண்ணக்கூடாதுன்னா நம்ம பண்ணவே மாட்டோம், இதை பண்ணணும்னா இதை பண்ணுவோம். அது அதனால் அவங்க ஒரு விஷயம் இல்லை நிறையா விஷயம் சொன்னாலும் நம்மளுக்கு நிறையா விஷயம் வந்து டக்குன்னு சின்ன வயசுலேயே அதை புரிஞ்சுப்போம், புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுவோம். அந்த மாதிரி நான் ரொம்ப கற்றுக்கிட்டது வந்து ரெஸ்பெக்ட். ஏன்னா பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே அந்த ஸ்கூல் அது போனாலே அது கற்றுக் கொடுத்துரும், ஆனால் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படின்னு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது டீச்சர் தான் அது ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசுலேருந்து.
2: காயத்ரி சொன்ன மாதிரி நானும் ஜஸ்ட் வெறும் ஒரே ஒரு டீச்சர் கிட்டேருந்து கற்றுக்கல, மல்டிபிள் டீச்சர்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்னோடய இங்கிலீஷ் டீச்சர் அண்ட் சோஷியல் டீச்சர், என்னோடய கிளாஸ் 10 நான் வந்ததுக்கப்புறமா என்னோடய டான்ஸ் அரங்கேற்றம் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக இருந்த டைமில் அவங்க ரெண்டு பேர் தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணி, உன்னாலேயும் இதெல்லாம் முடியும், நீ ஏன் திருப்பி எல்லாத்தையும் ஸ்லாக் விடுற, நீயே எல்லாத்தையும் வராதுன்னு நீயே நினச்சிக்கிற, பண்ணிட்டு தானே இருந்த, இத்தனை நாள் உன்னால் முடிந்தா இதுக்கப்புறமும் முடியும் தானே, நீயே இது பண்ணாதானே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ண ரெண்டு டீச்சர்ஸ் அவங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்களை சுத்தமாக யாருக்குமே பிடிக்காது, ரொம்ப டெரர் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. பட் அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே அவங்க சொல்கிறதெல்லாம், நான் உங்கள் டைமில் ஃப்ரீ டைமை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் ஏன் ஃப்ரீ டைமை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொடுத்த ஷெட்யூலுக்கு நீங்களும் வேலை பாருங்கள், நானும் வேலை பார்க்குறேன், எல்லாரும் அவங்க ப்ராஜெக்ட்ஸை முடிக்கலாம், எல்லாரும் அவங்க ஒர்க் நெக்ஸ்ட் பார்க்கலாம், எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்வாங்க. டே ஒன் எல்லாரும் கேட்டப்ப என்ன இந்த டீச்சர் இப்படி பேசுறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இவ்வளோ இது பண்றாங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பர்சனலி அவங்க சொன்னது கேட்டுட்டு கரெக்ட் தானே, இப்போ நம்ம ஃப்ரீ டைம் நமக்கு வேணும்னு ஃபீல் பண்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, அப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஒர்க்ஸ் கரெக்ட் டைம்ல முடிச்சிட்டோம்னா யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின், டைம் அண்ட் இன்னொருத்தவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும், அதாவது உன்னால முடியல, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது வந்து என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா எந்த மோட்ல சொல்றாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் பார்ப்பேன். உன்னாலையும் முடியும் பண்ணிட்டு போ அப்படின்றது வேற, உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது வேற. ஏன்னா நிறைய பேர் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஐ திங்க் நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்க தான் எல்லாருமே காரணம் நினைக்கிறேன்.
3: எனக்கும் அதே மாதிரிதான், சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா டீச்சர்ஸ் தான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட பேக் போனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து டீச்சர்ஸ் தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையிலயும் ரெண்டு டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ இந்த கேள்வி கேட்டவொடனே சட்டன் ஞாபகம் வர்றது ரெண்டு டீச்சர்ஸ் தான். ஒருத்தவங்க வந்து இந்த 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தே என்னோட மேக்ஸ் மேம், அவங்க வந்து என்னென்னா இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி தள்ளி போயிருக்கும் போது உனக்கு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அப்போது அதை புரிய வைக்கிறதும் ஒரு டீச்சராக தான் இருக்க முடியும். அப்போ அந்த பட்சத்தில் நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வராதுன்றது ஒன்றுமே இருக்காது அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க வந்து 11th அண்ட் 12th எனக்கு அக்கௌண்டன்சி டீச்சராக இருந்தவங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த காமர்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் 10th இருந்தே நான் முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரியும் நான் எடுத்தேன். எடுத்துட்ட உடனே நான் என்னென்னா இது எப்படி இருக்கும், இந்த காமர்ஸ் இந்த அக்கௌண்டன்சிலாம் எப்படி இருக்கும்னே தெரியலையோ, எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபேமிலியிலேருந்து இந்த டுவெல்த் அது மாதிரிலாம் போகிறது. ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லையா, யார்கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. சில பேர் அவங்கவுங்களோட வேரியேஷனான ஒப்பீனியன்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே எப்படின்னு பார்ப்போம் அப்படின்றவொடனே, ஆனால் வந்து அந்த அக்கௌண்டன்சி டீச்சர் வந்து ரொம்ப நல்லாவே சொல்லி தந்தாங்க, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி தந்தாங்க. ஆக்சுவலாக அக்கௌண்ட்ஸ்ன்றது வந்து புரிஞ்சு போட்டாமே ஒன்றுமே இல்லை, அது மாதிரி சப்ஜெக்ட் தான் அது. ஸோ அது மாதிரி புரிய வச்சு சொல்லி தந்தாங்க. அப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த ஷோல்டரில் வந்து அந்த நீலாம் வந்து ஒரு தேய்மான மாதிரி இருந்துச்சு. அதனால பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட்டில் அந்த கிட்ட அந்த நெருங்கும் போது நீங்கள் வந்து ஃபுல் வந்து பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மேம் கிட்ட. பட் அவங்க வந்து என்னன்னா, இது மாதிரி என்னுடைய பசங்க வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்க, நான் இப்போ வந்து இது மாதிரி பெட் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா அவங்க எப்படி எழுத முடியும்ன்றதுக்கு எங்களுக்காகவே அவங்க அவ்வளவு கொஞ்சம் சிரமப்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஓ நம்மளுக்காக வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலுமே அது எந்த ஒரு பெயினாகவும் இருக்கலாம் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம எடுத்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்றத நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்.
1: ஸோ வந்து ரோஷினி டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த வார்த்தை டிசிப்ளின் அப்படின்னு கேட்டாலே எனக்கு யார் ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டான்ஸ் மிஸ் தான். இன்னைக்கு வரைக்குமே எந்த இடத்துக்கு போனாலுமே சரி, அங்கே நம்ம ஃபாலோ பண்ணுற டைமிங்காக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நான் அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் என்னோடய டான்ஸ் மிஸ் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போத்துலேருந்தே சரி, ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை வெளியே காலேஜாக இருக்கட்டும், வேறு எந்த வேலைக்கு போனாலுமே அந்த டைமிங்கை வந்து கீப் அப் பண்ணணும். 3:00 வர சொன்னாங்கன்னா 3:00 10 மினிட்ஸ் முன்னாடியே இருக்கணும், 10 to 15 மினிட்ஸ் முன்னாடியே இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எனக்குள்ள அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் மோரோவர் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஒர்க் கொடுக்க அசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே முடிக்கணும். அந்த டெட்லைனை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகாமல் எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எஃபோர்ட்டும் போட்டு அந்த டைம்லைனுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் டீச்சர்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு.
4: எனக்கு டிசிப்ளின்னாக்கா என்னுடைய இங்கிலீஷ் மேம் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகும் போதே, ஷூலேஸ் கட்டிட்டியா, இந்த சைடில் பெல் கட்டிட்டியா, இது பண்ணிட்டியா, ஐடி கார்டு போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ப்ராப்பராக ரிமைண்ட் பண்ணி என்னை வந்துட்டு ப்ராப்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது என்னுடைய இங்கிலீஷ் மேம் தான். பாக்கி என்னுடைய அதர் டீச்சர்ஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்துட்டு தட் வில் பவர் தே ஹாவ் டு டீச் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். மார்னிங் அவங்கள பார்க்கும்போது டல்லாக இருப்பாங்க, பட் அதே டைம் அந்த ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு அவங்க அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த ஃபேஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தில் கம் அப் வித் அ ஸ்மைல். அது நான் வந்துட்டு ரொம்பவே கற்றுக்கிட்டேன் டீச்சர்ஸ் கிட்டேருந்து.
5: டீச்சர்ஸ் உண்மையாகவே எல்லார் லைஃப்லேயும் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்காங்கல்ல. ஹியூமன் மைண்ட்றது ரொம்ப நிறைய எமோஷன்ஸ் அடங்கின ஒன்று. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பாங்க. அதே மாதிரி தானே டீச்சர்ஸும் அவங்க பர்சனல் லைஃப்லேயும் நிறைய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். என்னதான் அவங்க அவங்களோட பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் தனியாக வச்சுக்கலான்னு நினச்சாலும் ஒரு அளவுக்கு தான் அவங்களாலேய முடியும். இதை பற்றின புரிதல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி சே என் டீச்சரை நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேனேன்னு ரிக்ரெட் பண்ணுற சுச்சுவேஷன் ஏதாச்சும் இருந்திருக்கா அவங்கக்கிட்ட?
2: நான் ரிக்ரெட் பண்ண சுச்சுவேஷன் எதுவும் இல்லை. பட் அட் டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை, பட் டீச்சர்ஸ் ஆல்சோ ஹாவ் தேர் பர்சனல் லைஃப்ஸ் அப்படின்னு. அதாவது வி ஆர் எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாருமே வந்து நமக்காக நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் நம்மளோட அவங்களோட வாழ்க்கையை நமக்காக தான் வாழறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா பசங்களுமே இருக்கும். லைக் இட் ஆர் நாட் நம்ம வளர்ந்து நம்ம ஒரு ரியலைசேஷன் வந்து நமக்கு ஒரு 23 இயர்ஸ் ஆகி நம்ம நம்ம லைஃப்பை பார்த்துட்டு வெளில போகிற வரைக்குமே போனதுக்கு அப்புறமுமே கூட அட் டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட் பேரண்ட்ஸ் நமக்காக வாழறாங்க. பேரண்ட்ஸ்க்கு அடுத்து நம்ம லைஃப்ல மேஜர் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறது டீச்சர்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் அடுத்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகுறது டீச்சர்ஸ் அவங்க வாழ்க்கையை நமக்காகவே வாழறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல்ல நிறைய பசங்க வந்து என்ன சொல்றது, அவங்க டீச்சர் இருக்காங்க, அவங்களும் காலையில அவங்களுக்கும் பசங்க இருக்கு. உங்களோட அம்மா உங்க அம்மா எப்படி உனக்கு லஞ்ச் கட்டி கொடுத்துட்டு ஒர்க் போறாங்களோ அவங்களும் அதே மாதிரி அவங்களோட பசங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்துட்டு வேலைக்கு வராங்க. ஆனா எப்படி சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனலிசம் நம்ம எங்க மெயின்டைன் பண்றது கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். There are teachers who go out of their ways to help children study and that is their dedication level. But namma endha alavukku adu eduthukronradho onnu irukumla, oru teacher enakku 10 manikku phone pannalum solli theruvaanga endra ore reason kaga na thenandana avangalukku 10 manikku phone panni kattukuren. Yen na saayangala 6 manikku vandu thoongirpen appo andha edathu adu acceptable illa illa. அந்த டீச்சர் அவங்க உனக்காக என்ன வேணா பண்ண ரெடியா இருக்காங்கன்ற பட்சத்துல நீ அவங்களோட டைமையும் ரெஸ்பெக்ட் பண்ணி கத்துக்கும் போது இட் இஸ் ஆல் த மோர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல். அப்போ யாரோட பர்சனல் லைஃப்ஸுமே டிஸ்டர்ப் ஆகாது நான் ஃபீல் பண்றேன்.
1: அண்ட் மாயா சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு ஃபாலோ அப் தான். நம்ம வந்து மேம் எப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணாலும் இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த வேலையை பொறுமையாக செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ எப்போ என்ன டவுட்னாலும் நம்ம கேட்கலான்னு, அது ஆக்சுவலி அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அவங்க ஏன் நம்மளுக்கு உடனே டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, பாவம் அவங்களுக்கு எதுவும் அந்த டைமில் ஒரு ஹெல்ப் தேவைப்படுறது, நம்ம அதை செய்யணும்னு தான் பண்ணுறாங்க. நம்மளுக்காக யோசிச்சு அவங்க பண்ணும்போது நம்மளும் அவங்கள யோசிக்கணும். அண்ட் அதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு விஷயத்த கேட்கலாம், அவங்க ரிப்ளை பண்ணலைங்கிறதுக்காக திருப்பி திருப்பி பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்கறது அவங்களுக்கும். இதை நான் நிறையா பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஏதாச்சும் ஒன்றுனா ஏதாச்சும் மெசேஜோ ஃபோனோ பண்ணும் போது அவங்க எடுக்கலைன்னா நம்ம விட்டுருணும். இது வந்து மேம் ஒரு டீச்சருங்கிறதுக்காக இல்லை, இட்ஸ் அ காமன் மேனர்ஸ். லைக் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ அவங்க பார்க்கலன்னா ஏதோ பிஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதுவும் நம்ம டீச்சர் நம்மளுக்காக எவ்வளவோ செய்கிறாங்க, அவங்களுக்கு இது ஒரு வேலை தான், அவங்களுக்கும் தனியாக ஒரு லைஃப் இருக்குது. அந்த டைமில் அவங்க பிஸியாக இருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சாங்கன்னா அதை நம்ம உடனே வந்து ஏன் மேம் இன்னும் மெசேஜ் பண்ணல, ஏன் மேம் இன்னும் ஃபோன் பண்ணல, நம்ம திருப்பி ஒரு 10 மெசேஜ் போடுவோம், நம்ம மேம் தானே, நம்ம மேம்னா அவங்களுக்காக நம்ம தானே யோசிக்கணும், அவங்களுக்கும் பாவம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
6: ஸோ ஸ்கூல் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து மார்னிங் கிளாஸஸ் இருக்கும், ஒரு 8:00 அந்த மாதிரி. நாங்கள் எல்லாருமே வந்து டைம்குள்ளே வரல அப்படின்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, வெளியே போய் நில்லு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த மார்னிங் கிளாஸ் எடுக்க வேண்டிய டீச்சர் வந்து ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 6 மினிட்ஸோ லேட்டாக வந்தால் நாங்கள் எல்லாருமே வந்து பேசிப்போம், என்னடா மிஸ்ஸு நம்மளை மட்டும் சீக்கிரம் வர சொல்லி இவங்க மட்டும் லேட்டாக வராங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு கேட்குற மாதிரி கூட சில சமயங்களில் சொல்லியிருக்கோம். ஆனால் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். இப்போ என்னோட அம்மா வந்து ஒர்க்கிங், ஸோ சம்டைம்ஸ் அவங்களுக்கு லேட் ஆகும். எதனாலனா எங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து வீடை லாக் பண்ணிட்டு போகணும். சம்டைம்ஸ் அதில் டிராஃபிக் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்போ எங்களுக்கு அப்படி கிடையாது, காலையில் எழுந்திரிச்சோமா, பேக் பண்ண லஞ்ச் எடுத்தோமா, ட்ரெஸ் பண்ணோமா, வந்தோமா, அவ்வளோதான். பட் தென் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு அப்படி கிடையாது, அவங்க ஃபேமிலியும் அவங்க மேனேஜ் பண்ணணும், தனக்கான விஷயங்களையும் பார்த்துக்கணும், க்ரூம் பண்ணிக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி ஸ்கூலுக்கு வரணும். ஸோ இது எதையுமே நாங்கள் அப்போ புரிஞ்சுக்கல. ஸோ நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்கேன், நம்ம கிளாஸாக வந்து இப்படி வந்து அவங்கள சொன்னது அவங்களுக்கு ஹர்ட் ஆகியிருக்கோம், நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கணும், எல்லா நாளுமே லேட்டாக வரலையே, 2-3 தற்செயலாக நடந்திருக்கலாம், மேபி ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்திருக்கணும், அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு நான் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன்.
7: எனக்கு வந்துட்டு மிடில் ஸ்கூலில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சாங்க. அப்போது வந்துட்டு எப்படி இருந்துச்சுனாக்கா, ஐயோ ஷீஸ் கோயிங் டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போகிறா, அப்போ வந்துட்டு இட் மஸ்ட் பி எம்பாரசிங் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது வந்துட்டு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க நானும் நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா தான் நான் ஒரு கிளாஸ் உட்காந்து கவனிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, தே ஆர் டூயிங் இட் ஃபார் ஆர் பெனிஃபிட், எனக்கு நல்லதுக்காக தான் அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் அதை வந்துட்டு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக பார்க்காம நான் அப்புறமா அதை வந்துட்டு கற்றுக்கிட்டேன், ஓகே நம்ம இங்கே படித்தோம்னா நம்மளுக்கு தான் அது நல்லது, நம்மளுக்காக தான் அவங்க வராங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் போனேன். அந்த கிளாஸஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் நான் போனதே எண்டில். ஸோ அதனால நான் வந்துட்டு ரிக்ரெட் பண்ணேன், ஐயோ நம்ம இயர் ஸ்டார்டிங் அப்போயே போயிருந்தோனாக்கா நம்ம நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு விஷயத்தை ரிக்ரெட் பண்ணேன் ரொம்ப.
8: ஓகே, நான் என்ன ரிக்ரெட் பண்ணுறேன்னா, இப்போது சில டீச்சர்ஸ்லாம் வந்து திட்டும் போதோ இல்லை கிளாஸ் நடத்தும் போதோ ஒரு வேர்ட் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க தெரியாமல், அதை வச்சு ஹோல் கிளாஸும் சிரி, ஈவன் எங்கள் கிளாஸில் நடந்திருக்கு, அப்படி சிரிக்கும்போது எல்லாரும் சிரிக்கும்போது ஒரு ஸ்டேஜில் எம்பாரசிங்காக இருக்கும்ல அவங்களுக்கு, அப்போ அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க தானே, லைக் அதை நான் வந்து இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன். அவங்களுக்கும் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும், நம்மளும் எல்லாருமே எல்லாருக்குமே வர்றது காமன் தான், அது அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு தோணுது.
9: நீங்கள் எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம டீச்சர்ஸை மதித்து அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம நடந்துக்கணும். சின்ன சின்ன தவறுகளை கண்டுக்காமல் விடும்போது தான் அது பெரிய தவறாக மாறுது. அந்த சின்ன சின்ன தவறுகளை மாற்றுற அளவுக்கு ஒரு டீச்சருக்கு பலம் இருக்குது. அப்படி இருக்க நிலமையில் ஒரு டீச்சராக பனிஷ்மெண்ட் தரது பெஸ்ட்டாக இல்லை கைடன்ஸ் தரது பெஸ்ட்டாக, இப்படி இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ப்ளே பண்ணுற டீச்சர்ஸ் அதை எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினைக்கிறீங்க?
2: இல்லை ஒரு டீச்சர் கைட் பண்ணணும் அப்படின்றதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈச் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் டேக் இருக்கும். என்ன கேட்டால் கைடன்ஸ் இஸ் அ மச் பெட்டர் ஆப்ஷன். பட் ஒரு மூவி ரெஃபரன்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு டீச்சர் நம்ம கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும் போது சில பசங்களால அதை அப்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை நாலு முறை பேசுறதுக்கு அப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எடுத்துக்க முடியும். பட் சில நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க என்ன பேசிட்டே இருக்காங்க, இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்ற மைண்ட் செட்ல இருக்கும்போது அவங்க நாலு முறையோ நாற்பது முறையோ நம்ம கிட்ட பேசும்போதே நம்ம கேட்டிருந்தோம்னா அவங்க நம்மளை பனிஷ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வராது.
10: என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபேவரட் டீச்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளோட ஃபீலிங்ஸையோ நம்மளோட இதுவையும் அவங்க புரிஞ்சுக்கும் போது நம்ம ஒன்றுமே அவங்களோட அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸையும் நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸும் அவங்க கொடுக்குறாங்கன்ற போது அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட் முடிக்கல அப்போ நம்மளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து ஓகே. ஆனால் இப்போ ஒரு டிசிப்ளின் டைமில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கூட உட்காந்து நீ பண்ணது தப்பு, இது மாதிரி நீ பண்ணாமல் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அடுத்த தடவை அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
3: ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டோட கைடன்ஸ் தான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா சில பேர் வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக பயந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அப்படி பயத்தில் பண்ணுறது எதுவுமே வந்து நம்ம பிடிச்சி தான் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ இப்போ நான் ஹோம் ஒர்க் பண்ணலை, நாளைக்கு எனக்கு பனிஷ் பண்ணிவிடுவாங்க எங்கள் மேம் அப்படின்னும் போது நான் அந்த ஹோம் ஒர்க்கை ஒரு டெஸ்ட்டாக ஒரு ஹோம் டெஸ்ட்டாக கூட மேபி அதை கொடுத்துருக்கலாம், நீங்கள் பார்க்காம எழுதிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல நான் என்ன லாக் ஆகும் அப்படின்னா என்னுடைய அந்த பஞ்சுவாலிட்டியும் ஒரு எத்திக்ஸும் தான் லாக் ஆகும். அவங்க நாளைக்கு என்ன அடிச்சிருவாங்களே இல்லை பனிஷ் பண்ணிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயத்தினாலே நான் ஹோம் டெஸ்ட் தான் எழுதுனானா கண்டிப்பாக கிடையாது, பார்த்து கூட எழுதிட்டு போயிருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்ன எழுதிருக்கணும் அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கலாம். ஸோ அந்த இடத்த வந்து பனிஷ் பண்ணுறதை விட அது கைட் பண்ணி என்ன பிரச்சனை, நீ இது மாதிரி உனக்காக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள புரிய வைக்கணும் அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரிலாம் பண்ணால் அவங்க கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணிவிட்டு அவங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து நல்லா மேம்க்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
4: ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து அப்பார்ட் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஆர் கைடன்ஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு விஷயம் வரல, அவள் ரொம்ப வந்து ஷை டைப்பாக இருக்கா இன்ட்ரோவர்ட்டாக இருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பீங்க. ஆனால் இதே வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப துரு துருன்னு இருக்கா விளையாடிட்டே இருக்கா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டீங்கன்னா அவளுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க. ஸோ வை டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், அங்கே ஏன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஏன் ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கிறீங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் வந்து அந்த பார்ஷியாலிட்டி வரும், ஒன்றை மட்டும்தான் நீ தான் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு டீச்சருக்கு, நீ தான் வந்து டீச்சரோட சைல்டு அப்படின்லாம் வந்து பேச்சு வருது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் இட்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். பனிஷ்மெண்ட்னா எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட், இல்லைனா கைடன்ஸ்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.